0: தேவாவின் இசை அந்த பாடல் ஒளித்துவகிறது. 8:07 நிமிடம் எஃப்எம் 102 தசம வலுவூடாக நிகழ்கள். யார் அந்த பிரபலம்? 3 கூட்டுக்கள் இந்த நாளில் நாங்கள் தந்திருக்கின்றோம். அந்த கூட்டுக்கு சொந்தக்காரர் அந்த பிரபலம் யார்னு சொல்லித்தருந்தால் நேரடியாக அழைக்கலாம். 4164554 மீண்டும் அந்த கூட்டி நினைப்படுத்தணும். நாங்கள் நேர்களை எடுத்துக்கொள்ளப் போகின்றோம்.
1: நாங்கள் தந்த கூற்று, தமிழ் வாசகர்கள் மத்தியில் பரவலான வரவேற்பை பெற்ற காதல் மற்றும் குடும்ப நாவல்களை படைத்த ஒரு புகழ்பெற்ற பெண் எழுத்தாளர். 2வது கூற்று, பெண்கள் வாழ்வின் உண்மை நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் பேசுவதாக இவரது நாவல்கள் இருந்ததால் இவரது எழுத்துக்கென்றே தனி வாசகர் வட்டம் உருவானது. 3வது கூற்று, பல இதழ்களில் சிறுகதைகள் நெடுங்கதைகள் எழுதிய இவர் பல விருதுகளையும் பெற்றவர்.
0: ஆகவே நீங்களும் அழைக்கலாம். 4164554 இணைந்திருக்க நேர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள போறோம். உங்களோட இணைப்பில்
2: வணக்கம். ஜீவராஜன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். யார் பேச? கரண். எப்படி என்று எப்பொழுதெல்லாம் போகுது உங்களுக்கு? போய்கொண்டிருக்கேன் கரண். உங்களுக்கு யாருன்னு தோணுது இந்த பிரபலம்?
1: அடுத்த
0: நேரம் சில பொறுமங்களோட இணைப்பில். வணக்கம். வணக்கம்.
3: நான்
0: கரண். சொல்லுங்க, 2வது கரண் எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: முதலாவது யார் உங்களுக்கு இந்த பேர் வச்சது என்ன சொல்லிருங்க?
0: அதான் நான் சொல்ல எடுத்து நேரம் சொல்லிட்டேன். நானே வச்ச பேர் பாட்ஷா. சொல்லுங்க பாட்ஷா, எந்த பிரபலம் என்று நீங்க நினைக்கிறீங்க?
1: நன்றி, வணக்கம். அடுத்த
0: நேரம் சில போற இணைப்பில். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். பானு, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல
0: சோமா இருக்கேன். நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி இருக்கீங்களா? நல்ல சோமா
4: இருக்கும்.
0: நிகழ்ச்சியில கலந்து
1: கொள்றீங்களா?
0: சுயாதா அப்படி என்று சொல்லி சொல்றீங்க பானு. உங்களுடைய பதில் குறித்திருக்கிறோம். நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த நேரம் சில போற மடைப்பில். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
5: செல்வி.
0: செல்வி, எப்படி இருக்கிறீங்க? அந்த எக்கோ பண்ணி வரைக்கும் எங்களுக்கு பேரை விளங்க இல்லை யாருன்னு சொல்லி. சரி, சரி.
5: வீட்டுல ஊர்ல செல்வி அனுப்புவாங்க.
0: அது எக்கோ பண்ணி வரைக்கும் எங்களுக்கு நல்லா ரிதத்தோட வருது. சொல்லுங்க, யார் அந்த பிரபலம் நினைக்கிறீங்க?
5: ரமணி சந்திரன். நாவல்கள் படிச்சிருக்கேன்.
0: ரமணி சந்திரன் சொல்லிக்கைகள். நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு.
5: நன்றி.
0: அடுத்த நிமிடம் சில போற உங்களோட இணைப்பில். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம். தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
0: நல்ல சுகமா இருக்கணும். தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: ரமணிச்சந்திரன்
0: அப்படின்னு சொல்லிக்கைகள். நன்றி எங்களோட இணைந்து கொண்டது தேவகுமார்.
3: நன்றி. அடுத்த நேரம் சில போரமங்களோட இணைப்பில் வணக்கம்.
7: வணக்கம் பத்மநாதன்.
3: நல்ல சுகமா இருக்கிறோம் பத்மநாதன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: அப்படி
3: இப்படி தான் ஒரு மாதிரி போகுது. அவ்வளவு காணும்.
7: ரமணிச்சந்திரன்
3: அப்படின்னு சொல்லி கேட்க. நன்றி பத்மநாதன் எங்களோட இணைந்து.
1: நன்றி.
3: அடுத்த நேரம் செல்ல போற உங்களோட இணைப்பில் யாருன்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம். மகிழ்ச்சியா
8: இருக்கீங்க?
3: திருப்பி வச்சிருங்க.
8: ஊடகங்கள்ல
3: சொல்ல வாரீங்க.
7: அதேதான் வார நேரத்துல சிலவள லைன் கிடைக்காது, சிலவள ப்ரோக்ராம் முடிஞ்சிடும்.
3: ஓ, அதான் பிரச்சனை. நினைச்ச கண்ணா மெல்ல மெல்ல அங்காலேயே போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி.
7: இல்ல இல்ல,
3: சரி கண்ணா,
7: ரூபாய் வர்றது கிடைக்காது.
3: கிடைக்காது. சொல்லுங்கள் கண்ணா.
7: எங்கடையும் ரமணிச்சந்திரனுக்கே போட்டுறோம்.
3: ரமணிச்சந்திரன் என்று சொல்லி கேள். மிக்க நன்றி கண்ணா எங்களோட இணைந்து கொண்டதுக்கு.
7: நன்றி.
3: நன்றி. அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம் யாருன்னு சொல்லி எங்களோட இணைப்பில். வணக்கம்.
9: வணக்கம். நான் நாதன் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கிறீங்க? இல்ல
3: நிபாஜினி. நாதன்
9: ஜீவரம் எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறோம் நாதன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நான் மிகவும் நல்ல சுகமா இருக்கிறேன். இந்த ஞாபகம் இருக்காண்டே அங்க இங்க தெருக்கூத்துல சந்திச்சோம்.
3: பாத்தீங்களா
9: வருவீங்களா?
3: நன்றி. அடுத்த நேரம் செல்ல போறோம் எங்களோட இணைப்பில். வணக்கம்.
10: வணக்கம். ஜீவரஞ்சன் நிவாசி. நலமா இருக்கீங்களா தியாகராஜா?
3: நல்ல சுகமா இருக்கும் தியாகராஜா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: படித்த ஞாபகத்துல சொல்லுங்க, முதல் புத்தகங்கள் படிச்ச ஞாபகத்துல யார நினைக்கிறீங்க?
10: நான் நினைக்கிறேன் லட்சுமியா இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். உங்களோட பதிலத்தான் எதிர்பார்க்கணும்.
3: மிக்க நன்றி எங்களோட இருந்து கொண்டதுக்கு. பொறுத்திருங்க, நாங்கள்
10: இருவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
10: வணக்கம். வணக்கம்.

0: எட்டு மணி 18 நிமிடம் எஃப்எம் 102 தசம் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் சொல்லி எங்களோட நினைப்பில். வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். யாசோ எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம் யாசோ. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சுகமா இருக்கேன்.
0: சரி ஜாசோ, சொல்லுங்க என்ன பதில் உங்களிடம் என்று சொல்லி.
3: நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக் யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-24-2426.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services. 289-242-5450.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.
10: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
11: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-412-812-0462.
12: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 to 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 to மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சியோன் டாக்ஸ் .ca.
13: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 8:22 எஃப்எம் 102 தசமல் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடகம் அமைந்திருக்கிறீர்கள். நாங்கள் 3 கூட்டுகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னர் இணைந்திருக்கும் என்ற நேரே நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். உங்களோட நினைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் ஜீவரஞ்சன். வணக்கம் நிவாஜினி.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
0: பதிலும் குறித்திருக்கிறோம். மிக நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு.
1: நன்றி நன்றி. வணக்கம். இது எனக்கு
2: நன்றி நன்றி.
0: சரி, மீண்டும் அந்த கூட்டி நாங்கள் சொல்ல போகிறோம். சொல்லிக்கொண்டு பதிலை சொல்லக்கூடிய நேரம் வந்திருக்கிறது.
2: தமிழ் வாசகர்கள் மத்தியில் பரவலான வரவேற்பை பெற்ற காதல் மற்றும் குடும்ப நாவல்களை படைத்த ஒரு புகழ்பெற்ற பெண் எழுத்தாளர் பெண்கள் வாழ்வின் உண்மை நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் பேசுவதாக இவரது நாவல்கள் இருந்ததால் இவரது எழுத்துக்கன்றே தனி வாசகர் வட்டம் உருவானது. பல இதழ்களில் சிறுகதைகள் நெடுங்கதைகள் எழுதிய இவர் பல விருதுகளையும் பெற்றவர்.
0: இந்த மூன்று கூட்டுகளை தான் நாங்கள் தந்திருந்தோம். அந்த பிரபலம் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நேர்கள் மணிந்தொண்டு பதில் தந்திருக்கின்றார்கள். இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது எழுத்தாளர் ரமணிச்சந்திரன். 1970 குடும்ப சூழல், அன்றாட பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் ஆகியவற்றுக்கு கருப்பொருளாக கொண்டு பல புதினங்கள் எழுதியவர். இவருடைய முதல் நாவல் ஜோடி புறாக்கள் 1970 வெளிவந்தது. இவரது நாவல்கள் உயர் நடுத்தர வாழ்க்கை சூழலில் குடும்ப சிக்கல்களையும் உறவு சிக்கல்களையும் பேசுவதாக அமைந்திருந்தது.
2: இவர் எழுதிய வண்ண விழி பார்வையிலே என்ற நெடுங்கதைக்காக 2003 சீபா ஆதித்தனார் இலக்கிய பரிசு உட்பட பல விருதுகள் வழங்கப்பட்டது.
0: இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது எழுத்தாளர் ரமணிச்சந்திரன். இணைந்து கொண்டு சிறப்பை அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை ஒரு பிரபலம் உங்களை சந்திக்கும்.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இடம்பெறும் போலியான ஆக்கங்கள் மற்றும் ஆள் மாறாட்டங்களுக்கு மத்திய அரசு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என ஒன்டாரியோ பொதுச் சேவைகள் அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். கனடிய மக்களை ஏமாற்றவும் தீங்கு விளைவிக்கவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவோருக்கு கடுமையான அபராதங்களும் சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுக்களை அது நிறுத்தும் என அமெரிக்க தரப்புகளிடம் கனடிய தலைமை வர்த்தக பேச்சாளர் எச்சரித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. வரும் 19ஆம் தேதி இந்த வரிகளை அமெரிக்கா அமுல்படுத்தினால் பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு கனடா தள்ளப்படும் என்பதையும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியிடம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக அறிய முடிகின்றது. இந்திய மத்திய பாஜக அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தொகுதி மறுவரையறை மசோதா தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும் என குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்நிலையில் அதற்கு எதிராக முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த அரசினர் தீர்மானத்தை திமுக, காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் ஆகியன ஆதரித்ததுடன் அதிமுக, பாமக, பாஜக ஆகியன எதிர்த்துள்ளன. தேமுதிக நடுநிலை வகித்துள்ளது. இலங்கையின் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசாங்கம் கொண்டுவர முற்படுவதன் பின்னணியில் அரசியல் காரணங்கள் உள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகியன சந்தேகம் வெளியிட்டுள்ளன. இனப்பிரச்சினைக்கான தீர்வினை உள்ளடக்கிய புதிய அரசியலமைப்பின் உருவாக்கப் பணிகளை ஆரம்பிப்பதற்கான இந்த நடவடிக்கைகளும் இதுவரையில் இல்லை என்பதை அவை சுட்டிக்காட்டியுள்ளன.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள் ஹாட்லைன் 6476005297
0: IP Gold House திருமணம் பூப்பனித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மார்க்கம் 905-554-5890
3: BSRV Medical and Dental Office Warden and Finch Sandipu Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பிரேசஸ் கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் வாரத்தில் 7 நாட்களும் சேவை BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம் உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Scarborough
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்
4: 416-284-7000 Cash Point
6: Wagons Legal Services உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன் அழையுங்கள் 416-473-8472 ஸ்பீடிங் ரெட் லைட் கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா பயப்பட வேண்டாம் உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன் Wagons Legal Services 416-473-8472 Wagons Legal Services
7: The station with the best music
8: This East FM
9: This East

அடுத்து என்ன பாடலோடும் நிகழ்ச்சியினரை வந்திருக்கின்றோம். இரண்டு விடயங்கள் எண்ணப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியினர் செப்போகிறோம். வழி 20 டிகிரி செல்சியஸ், நாளை வியாழக்கிழமை 27 டிகிரி செல்சியஸ், நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸ். அதேபோல வார இறுதி நாட்கள் பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ், சூரியன்

0: எஃப்எம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
7: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசின?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: கேட்டாலே

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Tamzi 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லனும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காமின் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர்மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
8: மௌலியசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்பும் கலைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொஃபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெப்பர்டோரியின் ஆரம்ப நிகழ்வு. பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி. KH கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி September 4 மாலை 6:30 முதல் ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில். உணர்வு டிக்கெட்டுகளை பெற Venix.ca அல்லது 416-277-1039. 416-277-1039.
9: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
1: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
10: FM 102.7 East FM.ca.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடும்

0: உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸ் உடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply.
4: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
5: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்மன் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
0: என்றும் இசையுடன் இஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Rhythm 7 Entertainment, Altona Group, Valangum. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto.
3: Meenachi, Meenachi.
2: Tenisai Tendril Deva Vudan, Srikanth Deva, Manu, Anuradha Sriram, Velmurugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Thigadhi, Sunny Kilamai Malai, 5 Manikki, 8100 Steel 7 New East, Markham Meadowville. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
5: விட்பி ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6th வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7th வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், Unit 6, ஸ்கார்போரோ. 4362632394 416289993.
7: East FM 102.7 கேட்டாலே. 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
2: வணிகச்சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை, ஈஸ்ட் FM 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6ஆம் திகதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி விட்பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-416-821-0462. Some condition apply.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732-9-647-888-9-27-10, Gaur 647-233-6129.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350, சேயோன்டாக்ஸ்.ca.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் FM.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
9: Lakme Home Singh Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Singh 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வேல்யூவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario licensed builder with Tario on warranty. Lakme Home Singh 416-788-2426.
10: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KyraliTaste.com.
11: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங். விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599. Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777, 416-297-7777.
10: Your favorite music.
11: On your favorite station, 102.7.
12: It's East FM.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

எம்மை நாமே விரும்ப வேண்டும், எம்மை நாமே மதிக்க வேண்டும், எம்மை நாமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் அன்பும் நிறைய வேண்டும், ஆனந்தம் பெருக வேண்டும். இதற்கு எங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையில் எங்கள் செயல் நகர்ந்து செல்லும் போது நாணயமும் நம்பிக்கையும் முன்னே விரிந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே.

பானத்துக்கு எல்லை இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை, எங்கள் முயற்சிக்கு என்றும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். காலை வணக்கம்.

0: காலை பொழுது விடிந்தது நம் உள்ளத்தை போலே என்பது போல இந்த புலர்ந்திருக்கிற காலை பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ எங்கள் மனமும் அவ்வாறே மகிழ்ச்சியாக அமையட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம்.
1: நாள் இல்லை.

ஈஸ்ட் எஃப்எம் ஒலிபரப்பு எப்பொழுதும் உங்கள் திறமைக்கும் ஆர்வத்துக்கும் முக்கியத்துவம் தருகின்றது. எங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்பும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-824-1212 அல்லது இமெயிலில் eastfm102.7@gmail.com க்கு உங்கள் தன் விவரக் கோவையை அனுப்பி வையுங்கள்.

நம்பிக்கைகள் நல்ல நம்பிக்கைகளாக அமைத்து நமக்கும் நாம் வாழும் இந்த உலகத்துக்கும் மிக சிறந்த மனிதர்களாக நாம் வாழ முடியும். இன்னொரு பாடல் கேட்போம்.

அதிகாலை பொழுதில் அற்புதமான பாடல்கள் மற்றும் உற்சாகமான கருத்துக்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்பமான இந்த பொழுதை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம்.

எம்மை தாங்கும் இந்த பூமி வாழ்க, மனை வாழ்க, மொழி வாழ்க, நீங்கள் வாழ, நான் வாழ என்று வாழ்த்துக்கள் நிறையட்டும். எல்லோரும் வாழ்ந்தால்தான் இந்த உலகம் அன்பும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.

இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

0: புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து இஸ்லாமிய பாடல்கள்.
1: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

நேர்கள் அனைவருக்கும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 13 தேதி 2026 ஆண்டு வியாழக்கிழமை புத்தம்பதிய காலை பொழுது வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாடு உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகளாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ராமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். 7:09. கனேடிய செய்திகள். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 17°C ஆக இருக்கிறது. 17 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரகாசமான சூரியனுடன் கூடிய காலை பொழுதாக இன்றைய காலை பொழுது கலந்திருக்கிறது. நாளை ஓரளவிற்கு முகில் கூட்டம் கலந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று கூடுதல் வெப்பநிலையாக நாங்கள் 25°C வரை வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். 32 உணர்நிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் இதேபோன்ற நிலைமை இருக்கும். ஓரளவிற்கு சூரியொளி இருக்கும் பிரதானமாக, ஆனாலும் முகில் கூட்டமும் அங்கங்கே காணப்படும். 26°C கூடுதல் வெப்பநிலையாகவும் 31 உணர்நிலையாகவும் இருக்கும். சனிக்கிழமையை பொறுத்தவரையில் மிதமான வெப்பநிலை கொண்ட நாளாக இருக்கப் போகிறது. 23°C 26 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. 22°C 26 உணர்நிலையாக இருக்கும். திங்கள் 24°C 28 உணர்நிலையாகவும், செவ்வாய் 25°C 29 உணர்நிலையாகவும் இருக்கும். புதன்கிழமை 26°C 31 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்புகூறல். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மேலதிகாரிகள் முடக்கக்கூடும் என கனடாவின் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க தரப்பு பிரதிநிதிகளிடம் இந்த எச்சரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடாவின் தலைமை பிரதிநிதியான ஜெனிஸ் செரேட் ஆகஸ்ட் 19 வெள்ளை மாளிகை 50% புதிய வரிகளை விதித்தால் அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆபத்துக்குள்ளாக்கும் என எச்சரித்தார். இந்த விடயத்தில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிக்கு எந்தவிதமான இறுதிக்கெடுவும் வழங்கப்படவில்லை என தொழில்நுட்பத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இருந்த போதிலும் இன்றைய நிலவரத்தின் யதார்த்தத்தை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரி புரிந்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விடயத்தில் ஜெனிஸ் செரட் முன்வைத்த கருத்துக்கள் புதன்கிழமை முதன்முதலில் வெளியிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் இறக்குமதி வரிகளால் கனேடிய ஏற்றுமதியாளர்கள் தமது வருவாயில் அரைவாசியை இழக்க நேரிடலாம் என புதிய ஆய்வு ஒன்று சுட்டிக்காட்டியது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனேடிய ஏற்றுமதி பொருட்கள் மீது விதிக்கவுள்ள புதிய சுங்கவரிகள் அமலுக்கு வர ஒரு வாரம் உள்ள நிலையில் இந்த தகவல் வெளியானது. டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள 50% அளவிலான பரந்தளவில் வரிகள் நடைமுறைக்கு வந்தால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என கனடாவின் சிறு ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று எச்சரித்தது. கனடா ஒரு வருடத்திற்கு மேலாக அமெரிக்காவின் வரி கட்டணங்களை எதிர்கொண்டு வந்தாலும் குஷ்மாயனப்படும் கனடா அமெரிக்க மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அவை டொனால்ட் ட்ரம்பின் வரி கட்டணங்களில் இருந்து விலக்கு பெற்று வந்தன. இந்த நிலையில் ஆகஸ்ட் 19 மாற்றமடைகிறது. இந்த நிலையில் சுங்கவரி தொடர்பான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் கனேடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. 50% வரையிலான கனேடியர்கள் அமெரிக்கர்கள் மீது வெறுப்புமற்ற கண்ணோட்டத்தை கொண்டுள்ளார்கள் என புதிய கருத்து கணிப்பொன்று தெரிவிக்கிறது. கனேடியர்கள் மீது அமெரிக்கர்கள் மிகவும் சாதகமான கண்ணோட்டத்தை கொண்டிருந்தாலும் கனேடியர்கள் அமெரிக்கர்கள் மீது அதேபோன்ற உணர்வு வெளிப்படுத்துவதில்லை என புதிய கருத்து கணிப்பொன்று கூறுகிறது. அமெரிக்காவில் 79% பேர் கனேடியர்களை சாதகமாக கருதுகின்ற போதிலும் கனேடியர்களில் 48% பேர் அமெரிக்கர்கள் பற்றி பாதகமான கருத்தை கொண்டுள்ளார்கள் என அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீதான பரவலான வெறுப்பு இருந்த போதிலும் அமெரிக்கர்களை நேர்மறையாக நோக்கும் 45% கனேடியர்களின் எண்ணிக்கையை இது தாண்டியுள்ளது. கடந்த 1.5 நிலவிவரும் அரசியல் பூசல்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய நிர்வாகம் குறித்து கனேடியர்களின் பார்வையை தீவிரமாக எதிர்மறையாக மாற்றியிருக்கிறார் என அந்த கருத்து கணிப்பு அறிக்கை தெரிவிக்கிறது. புறக்கணிப்புகளும் எல்லை தாண்டிய பயணங்கள் குறைந்திருப்பதும் அமெரிக்க விரோத போக்கு வெள்ளை மாளிகை தாண்டி அமெரிக்கர்கள் மீதும் பரவியுள்ளதா என்ற கேள்விகளை எழுப்புவதாகவும் அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. 79% கனேடியர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மீது சாதகமற்ற கண்ணோட்டத்தை கொண்டுள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா கனடாவையோ மதிப்புமிக்க கூட்டாளியாகவோ அல்லது நட்புறவுடன் அணுக வேண்டிய நாடாகவோ கருத வேண்டும் என 78% அமெரிக்கர்கள் நம்புகிறார்கள். ஆனாலும் கனடா அமெரிக்காவை எச்சரிக்கையுடனோ அல்லது ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலாகவோ அணுக வேண்டும் என 65% கனேடியர்கள் கருதுவதாகவும் அந்த கருத்து கணிப்பு கூறியுள்ளது. கோடிகோ சர்வதேச பாலம் திறக்கப்பட்ட முதல் 5 41,000 அதிகமான வாகனங்கள் மூலம் இந்த பாலம் வழியாக கனடாவிற்குள் அமெரிக்கர்கள் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய சர்வதேச பாலம் திறக்கப்பட்ட முதல் 5 அமெரிக்காவில் இருந்து கனடாவிற்கு 41,000 அதிகமானவர்கள் பயணித்துள்ளதாக கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் அறிவித்தது. ஜூலை 27 முதல் ஜூலை 31 வரையான காலத்தில் டிட்ரோயிட் நகரிலிருந்து வின்சன் நகருக்கு கனடாவில் வாழ்பவர்கள் மேற்கொண்ட 18,900 பயணங்களை ஆரம்பகட்ட வருகை போக்குவரத்து புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன. அதே காலகட்டத்தில் 18,100 அமெரிக்கர்கள் கனடாவிற்குள் நுழைவதற்காக பாலத்தை கடந்துள்ளார்கள். அதே சமயம் 4100 வணிக போக்குவரத்து வாகனங்கள் இந்த பாலத்தின் மூலம் கனடாவை நோக்கி பயணித்தன. அதே 5 நாட்களில் அந்த பகுதியில் உள்ள ஏனைய எல்லை கடக்கும் இடங்களான அம்பாசடர் பாலம், வின்சர் டிட்ராய்ட் சுரங்கப்பாதை வழியாக கெனடியர்கள் அமெரிக்க குடியிருப்பாளர்கள் இணைந்து 52,700 முறை பயணங்களை மேற்கொண்டதாகவும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிரம்டன் நகரில் உள்ள சட்டவிரோத உற்பத்தி மையம் ஒன்றிலிருந்து 1.5 மில்லியன் டாலர் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. பிரம்டன் நகரில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த ஒரு இடத்திலிருந்து 1.5 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருளை காவல்துறையினர் கைப்பற்றியதோடு இருவர் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தனர். இந்த மாத ஆரம்பத்தில் ஒரு வணிக வளாகத்தில் வேறொரு விசாரணை குறித்த தேடுதல் உத்தரவை நிறைவேற்றி சென்றபோது சட்டவிரோத கஞ்சா உற்பத்தி நடைபெறுவதை சுண்டு காவல்துறையினர் கண்டறிந்ததாக ஒன்றரிய மாகாண காவல்துறை தெரிவித்தது. இதன் விளைவாக தமது போதைப் பொருள் அமலாக்க குழுவை விசாரணைக்கு அளித்ததாகவும் ஹெல்த் கனடா மூலம் அங்கு செயல்படுவதற்கான பதிவுகள் உரிமங்கள் இல்லை என்பது கண்டறியப்பட்டதாகவும் ஓபிபி தெரிவித்தது. அங்கு புலனாய்வாளர்கள் 4000 கஞ்சா செடிகள், 23 கிலோகிராமிற்கும் அதிகமாக பதப்படுத்தப்பட்ட கஞ்சா ஆகியவற்றை கைப்பற்றியதாக மாகாண காவல்துறை தெரிவித்தது. இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய குற்றச்சாட்டில் 43 வயதான ஹா வான் தேங் மற்றும் 38 வயதான வான் ட்ரி நீகோ ஆகியோர் கைது செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. அங்கு முன்னெடுக்கப்பட்ட மதிப்பீடுகளை தொடர்ந்து அந்த பகுதியில் பொது பாதுகாப்பிற்கு தொடர்ந்தும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஓபிபி தெரிவித்தது. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் சில பகுதிகளில் காட்டுத்தீ தொடர்ந்தும் கட்டுப்பாடின்றி பரவி வருகிறது. புதிய காட்டுத்தீக்கள் உருவாகி வேகமாக பரவக்கூடிய சாத்தியக்கூறு தொடர்ந்தும் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. காட்டுத்தீ தொடர்ந்தும் பரவி வருவதால் அதை எதிர்கொள்ளும் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளால் முன்கூட்டியே திட்டமிடுவதில் சவால்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய தெற்கு உட்புற பகுதிகளில் உள்ள பிராந்தியங்களுக்கு மாகாண அரசாங்கங்கள் மஞ்சள் ஒரேஞ்ச் நிறத்திலான காட்டுத்தர எச்சரிக்கைகளை வெளியிட்டது. சமலன் பகுதிக்கான வெளியேற்ற உத்தரவுகள் அல்லது எச்சரிக்கைகளை காட்டுத்தீ கட்டுப்பாட்டினுள் வரும் வரை நீக்குவது குறித்து பரிசீலிக்க முடியாது என நகர முதல்வர் டக் ஹோம்ஸ் தெரிவித்தார். சமலன் பகுதியில் தமது வீடுகளை விட்டு வெளியேறிய குடும்பங்களிடமிருந்து அதிருப்திக்குரிய கருத்துக்கள் வெளியாகி வருவதாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் நகர முதல்வரின் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: இசைஃபம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:21 நிமிடம்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080 4446-4080
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
5: 416-508-9552 Rhythm 7 Entertainment, Altona Group தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
9: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

7:29. இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்தப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் புதிதாக எந்த பகுதியில் குழிகளை தோண்ட வேண்டும் என்பது குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட இன்பு குவியல்கள் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதேவழி யாழ்ப்பாணம் நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று அகழ்வு பணிகளின் போது புதிதாக 5 மனித இன்புக்கூடு தொகுதிகள் வெளிப்பட்டதோடு 6 மனித இன்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே குவியலாக அடையாளம் காணப்பட்ட 42 என இலக்கமிடப்பட்ட மனித இன்பு குவியலும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இதுவரை மொத்தமாக 544 மனித இன்புக்கூடு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளதோடு அவற்றில் 530 மனித இன்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த பகுதியிலிருந்து அடையாளம் காணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட பிற சான்றுப் பொருட்களை உத்தியோகபூர்வமாக படமெடுக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதற்கமைய 1 முதல் 37 வரை இலக்கமிடப்பட்ட இனிய சான்று பொருட்கள் முழுமையாக படம் எடுத்து முடிக்கப்பட்டதாகவும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டிற்கான ஆதரவை திரட்டும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய பிரதிநிதிகளை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்க பிரதிநிதிகள் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான எதிர்வரும் August 30 யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கல்லூரியில் சர்வதேச மாநாடு ஒன்று நடைபெறுகிறது. இதற்கான முழுமையான ஆதரவை பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் திரட்டும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய அறையில் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளோடு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்க பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடினார்கள். இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்திற்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியது. நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுதந்திரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பிரதிநிதி மார்க்ரெட் செரவொயிட் இந்த கடிதத்தை அனுப்பினார். தற்போதுள்ள அரசியலமைப்பின்படி உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 65 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 63 காணப்படுகிறது. புதிய திருத்தத்தின் மூலம் இதனை முறையே 67 மற்றும் 65 உயர்த்துவதற்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த அவசர அரசியலமைப்பு திருத்தமானது நீதிமன்ற அமைப்பின் சுதந்திரத்திற்கும் நியாயமான வழக்கு விசாரணைகளுக்கான உரிமைக்கும் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் என ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதி சுட்டிக்காட்டினார். இந்த மாற்றங்கள் எதிர்கால நியமனங்களுக்கு மட்டுமின்றி தற்போது சேவையில் உள்ள நீதிபதிகளின் பதவிக்காலத்திற்கும் உடனடியாக பொருந்தும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளமை பெரும் கவலை அளிப்பதாக அவர் கூறினார். முறையான கலந்தாலோசனைகளின்றி கொண்டுவரப்படும் இத்தகைய திருத்தங்கள் நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த சட்ட திருத்தத்திற்கான காரணங்கள் மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் எந்த ஒரு தனிநபரையோ அல்லது குழுவையோ இலக்காக கொண்டு எடுக்கப்பட்டதில்லை என ஜனாதிபதி அனுர்குமார் தசநாயக்க தெரிவித்தார். நாட்டின் பொதுநலனை அடிப்படையாக கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் அளித்தார். நீதியை நிலைநாட்டும் செயற்பாடு நீதிமன்றங்களால் மட்டுமே முன்னெடுக்கப்படுவதில்லை என தெரிவித்த ஜனாதிபதி, விசாரணைகள், வழக்கு தாக்கல் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒன்றுங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தினார். இதற்கமைய சட்டமாதிபர் திணைக்களம் கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு, இலங்கை காவல்துறை, அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகியவற்றின் மனிதவளத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி கூறினார். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு பொதுமக்கள் இலகுவாக அணுகக்கூடிய வகையில் அதன் நடவடிக்கைகளை மாகாண மட்டத்தில் முன்னெடுப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். மக்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை இலகுபடுத்தும் வகையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நீதிமன்றங்களுக்கு தேவையான பௌதிக வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதேவேளை நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடித்தல் உள்ளிட்ட விடயங்களில் கொள்கை ரீதியான எதிர்ப்புகள் எதுவும் இல்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். எனினும் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் குறித்து மேலும் ஆராய்ந்து பொதுவான இணக்கப்பாட்டிற்கு வருவது பொருத்தமானது என அவர்கள் பரிந்துரைத்தனர். இந்த சீர்திருத்தங்கள் நாட்டின் நீதித்துறை எதிர்கொள்ளும் கட்டமைப்பு சார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பரந்த மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாகும் எனவும், இது தனிப்பட்ட கருத்தோ அல்லது அரசாங்கத்தின் தனிப்பட்ட நிலைப்பாடோ அல்ல எனவும் ஜனாதிபதி அவர்களுக்கு விளக்கம் அளித்தார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மிஸ்புல்லா கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையானார். தனது சொத்துக்கள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்மொழித்து வரும் விசாரணைகளின் அடிப்படையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமன்னார் உருமலை முனைக்காப்பால் உள்ள இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 9 இந்திய கடத்தொழிலாளர்கள் கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சர்வதேச கடல் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து தடை செய்யப்பட்ட இழுவை வலைமுறையில் கடத்தொழிலில் ஈடுபட்ட போதும் இந்திய இழுவை படகொன்றோடு இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்தது. கைது செய்யப்பட்ட 9 கடத்தொழிலாளர்களும் அவர்களின் படகுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடத்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மன்னார் தீவு மற்றும் ராமர் பாலம் ஆகியவற்றை சுற்றியுள்ள மன்னார் வளைகுடா கடற்பகுதி சர்வதேச அளவிலும் உள்ளூர் அளவிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடல்சார் பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதோடு அங்கு விசேட கடத்தொழில் முகாமை மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் அளிக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பாக வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 93 சந்தேக நபர்களை கைது செய்து நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவித்தல்கள் பிறப்பிக்கப்பட்டன. முழுநாடு ஒன்றாக எனும் தேசிய நடவடிக்கையின் முன்னேற்றம் குறித்து விளக்கம் அளிப்பதற்காக இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான எஃப்யூ வூட்ல இதனை தெரிவித்தார். 2024-25 ஆண்டுகளிலும் அதனுடன் இந்த வருடத்தின் இதுவரை கழிந்த காலப்பகுதியிலும் இன்டர்போல் சிவப்பு அறிவித்தல்கள் மூலம் 38 சர்வதேச சந்தேக நபர்கள் இலங்கைக்கு திருப்பி அழைத்து வரப்பட்டதாக அவர் கூறினார். அத்துடன் போலீஸ் மாதிரி நேரடி தலையீட்டின் மூலம் மேலும் 35 குற்றவாளிகள் நாட்டிற்குள் அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் வாகனங்கள், வீடுகள், தங்கம் மற்றும் காணிகள் உள்ளிட்ட பெருமளவிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்வதற்கான விசேட வேலைத்திட்டம் ஒன்று தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அத்தகைய சொத்துக்களை அரசின் வசமாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக 2024 ஆண்டின் 1.49 பில்லியன் ரூபாய் மற்றும் 2025 ஆண்டில் 1.549 பில்லியன் ரூபாய் பருமதியான சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2026 ஜனவரி 1 தேதி முதல் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட 839 மில்லியன் ரூபாய் பருமதியான சொத்துக்களை அரசின் பொறுப்பில் கொண்டு வருவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக எரிக் மேயர் அடுத்த அதிகாரமாக பதவியேற்றுள்ளார். வாஷிங்டனில் அமைந்துள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் இந்த பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்றதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. விரைவில் அவர் கடமைகளை இலங்கையில் பொறுப்பேற்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:37 நிமிடம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
1: ABS Mr. P. Singaraj வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
3: Who is the best? ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
1: Primal Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டாடாவில் பணியாற்றுகின்றார்.
4: This is Chitra Selvanathan from Primal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
1: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டாடா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டாடா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காப்ரோ 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
0: இத்திசையும் எங்கள் இசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: ஏழு மணி 45 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் மோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: அனைத்துலக செய்திகள். வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போரை நிரந்தரமாக முடிவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்து ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் தொடர்ந்தும் முரண்பாடு நீடிப்பதாக தெஹ்ரானின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் ஒப்புக்கொள்ளப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்துவது மற்றும் அதனை அமல்படுத்துவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளில் எந்தவித முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை என அவர் கூறினார். செவ்வாய்க்கிழமை அந்த பகுதியில் கப்பல்கள் மீது புதிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை அடுத்து ஈரான் தலைவர்களுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இது அந்த நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான நம்பிக்கைகளுக்கு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது. ஜூன் மாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் அனைத்து முனைகளிலும் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் முடிவிற்கு கொண்டு வருவதாக அறிவித்திருந்தது. ஆனால் அது விரைவாகவே முறிவடைந்து போனது. ஜூலை 7 டிரம்ப் அந்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என கூறியதாலும், ஒரு வாரம் கழித்து ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் அது இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்று அறிவித்ததாலும் இது இடம்பெற்றது. முக்கியமாக ஹோமோஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து பாதையினை மீண்டும் திறப்பது குறித்த ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள உடன்படிக்கையினை மதிக்க தவறியதாக ஈரான் மீது அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை நீக்குவது மற்றும் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது உள்ளிட்ட தமது வாக்குறுதிகளை வாஷிங்டன் மீறிவிட்டதாக தெஹ்ரான் குற்றம் சாட்டுகிறது. மத்தியஸ்தர்கள் மூலம் விவாதிக்கப்பட்டு வரும் விடயங்களில் ஒன்று அமெரிக்க இடைக்கால ஒப்பந்தத்திற்கு திரும்புவதும் அதன் வாக்குறுதிகளை செயல்படுத்துவதற்கான காலக்கெடுவை வரையறுப்பதுமாக அமைந்துள்ளது. இந்த விடயத்தில் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று ஈரானிய வட்டாரங்கள் தெரிவித்தன. ஹோமோஸ் நீரிணையின் மீது அமெரிக்காவிற்கு முழுமையான கட்டுப்பாடு இருப்பதாக டிரம்ப் புதன்கிழமை அறிவித்தார். ஆனால் அந்த நீர்வழியை நிர்வகிப்பதற்காக ஈரான் அமைப்பாக பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் அது தொடர்பாக தடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை மீண்டும் திறக்கப்படாது என்றும் கூறியது. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்ததிலிருந்து முக்கியமாக ஈரான் மற்றும் லெபனானில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பதவிக்காலம் நிறைவடையும் வரையில் யுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாக ஈரானின் புரட்சிகர காவல்படையின் தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகரான முகமது ரீசா நக்தி தெரிவித்தார். அமெரிக்க ராணுவம் தாம் நினைத்ததை விட பலவீனமாக இருப்பதை இந்த போரின் மூலம் அறிந்து கொண்டுள்ளதாக ஈரான் புரட்சிகர காவல்படை தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகரான முகமது ரீசா நக்தி தெரிவித்தார். சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய சபையில் அவர் இதனை கூறியுள்ளார். எதிரிகள் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அஞ்சும் நிலையினை உருவாக்குவது தமது முதன்மை இலக்கு என முகமது ரீசா நக்தி குறிப்பிடுகிறார். எனவே இதற்கான ஒரு வழி இந்த போரை டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை நீடித்து அவர்களுக்கு பாரிய இழப்புகள் ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். ஈரான் அதிக எண்ணிக்கையில் ஏவுகணைகள் உற்பத்தி செய்து வருவதாகவும், ஒருவேளை ஈரானிடம் ஏவுகணைகள் தீர்ந்து போகும் நிலை வந்தாலும் அன்றைய தினம் அமெரிக்காவிற்கு இன்னும் பாரிய ஆபத்துகளை விளைவிக்கக்கூடிய பல மாற்றங்களை செய்யவுள்ளதாகவும் ஈரானின் புரட்சிகர காவல்படை தளபதியின் மூத்த ஆலோசகர் கூறினார். உலகம் முழுவதும் அமெரிக்காவிற்கு ஆயிரக்கணக்கான பொருளாதார நலன்கள் இருப்பதாகவும், அவை அனைத்தையும் எளிதில் அழிக்க முடியும் எனவும் ஈரான் புரட்சிகர காவல்படை தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகர் எச்சரித்தார். அதேவேளை அமெரிக்க ராணுவம் சந்தித்து வரும் இழப்புகளாலும் உள்நாட்டில் குறைந்து வரும் செல்வாக்கு காரணமாக போரை விரைவாக முடித்து வைப்பதற்கு டிரம்ப் தீவிரம் காட்டி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன. டிரம்பின் பதவிக்காலம் முடிவடையும் வரை போரை தொடர உள்ளதாக ஈரான் தரப்பு அறிவித்துள்ளமை சர்வதேச ரீதியில் பாரிய அச்சநிலைகளை தோற்றுவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணை வழியாக மேற்கொள்ளப்படும் கப்பல் போக்குவரத்து தொடர்ந்தும் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதால் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச எரிசக்தி நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகம் தொடர்பில் அழுத்தங்கள் அதிகரித்துள்ளதாகவும், கிடைக்கக்கூடிய எண்ணெய் கையிருப்புகள் வேகமாக குறைவடைந்து வருவதாகவும் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பின்னணியின் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும், பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 88.6 அமெரிக்க டாலர்களாகவும், டபுள் ஜிடி ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 82.28 அமெரிக்க டாலர்களாகவும் பதிவானது. ஹோமோஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிசக்தி வர்த்தகத்தில் முக்கியமான கடல்வழி பாதையாக உள்ள நிலையில் அங்கு நிலவும் கப்பல் போக்குவரத்து பாதிப்பு சர்வதேச எண்ணெய் சந்தையில் தொடர்ந்தும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

சிரமங்களின் நடுவில் வாய்ப்புகள் மறைந்திருக்கும் என்று சொன்னவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பெரும் விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன் பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். உலகத்தின் இன்றைய மாற்றங்களுக்கு அவருடைய கண்டுபிடிப்புகள் முன்னோடியாக அமைந்திருந்தன. ஆனால் அந்த கண்டுபிடிப்புகளெல்லாம் ஒரே முயற்சியில் நடந்துவிடவில்லை. பல்வேறு தோல்விகளையும் நிராகரிப்புகளையும் கடந்துதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கின்ற விஞ்ஞானி உருவானார். அவருடைய கண்டுபிடிப்புகள் ஆழம் பெற்றன, இன்று உலகை மாற்றி நிற்கின்றன. ஒவ்வொரு சிக்கலிலும் ஒவ்வொரு தோல்வியிலும் புதிய வாய்ப்புகள் ஒளிந்திருக்கிறது என்பதே அவருடைய பார்வை. தோற்றுப்போகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இது வெற்றி அடைவதற்கான வழியல்ல என்கின்ற பாடத்தை கற்றுக்கொண்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். வேறு ஒரு பாதை இருக்கும், அதை தேட வேண்டும் என்கின்ற முனைப்பை தோல்விகளும் சறுக்கல்களும் கற்றுத்தந்ததாக அவர் நம்புகிறார். அப்படியாக வாழ்க்கையில் இன்று நாம் கொள்ளும் சிரமங்களை, சவால்களை எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான திருப்பு முனையாக எடுத்துக்கொண்டால், அல்லது வேறு பாதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு நோக்கத்தை அது எங்களுக்கு ஏற்படுத்துவதற்கானது என்று நாங்கள் உணர்ந்து கொண்டால், நிச்சயம் வாழ்க்கையின் பாதையை மாற்றி அந்த இலக்கை அடைவதற்காக நாம் பயணிக்க முடியும். எனவே இன்று நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்களை, சவால்களை ஒரு பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் அதற்குள் மறைந்திருக்கும் வாய்ப்புகளை தேடி பாருங்கள். அது பிரகாசமான எதிர்காலம் ஒன்றை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும்.

0: எட்டு மணி ஏழு நிமிடம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். பெரும்பாலும் சூரியனை நிறைந்திருந்தாலும் அங்கங்கே முயல் கூட்டமும் தென்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதமான வெப்பநிலை கொண்ட வெப்ப உடல்நிலை அதிகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நாளையும் அதே போன்ற நிலைமை நீடிக்கும். கூடுதலாக 26°C 31 உடல்நிலையாக இருக்கும். பெரும்பாலும் சூரியனை நிறைந்திருக்கும். சனிக்கிழமையும் அதே போன்று சூரியனை நிறைந்த நாளாக இருக்கும். 23°C 26 உணர்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கின்றது. 22°C 26 உணர்நிலையாக இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி காலை வேளையில் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. திங்கள் 24°C 28 உணர்நிலையாக இருக்கும். செவ்வாய் 25°C 29 உணர்நிலையாகவும் புதன்கிழமை 26°C 31 உணர்நிலையாகவும் இருக்கும். வியாழக்கிழமை 24°C 26 உணர்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறலாம். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மேலதிக வரிகள் முடக்கக்கூடும் என கனடாவின் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க தரப்பு பிரதிநிதிகளிடம் இந்த எச்சரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடாவின் தலைமை பிரதிநிதியான ஜெனிஸ் சர்ட் ஆகஸ்ட் 19 வெள்ளை மாளிகை 50% புதிய வரிகளை நடைமுறைப்படுத்தினால் அது அடுத்த கட்ட வர்த்தக பேச்சுவார்த்தைகளை ஆபத்துக்குள்ளாக்கும் என எச்சரித்துள்ளார். இந்த விடயத்தில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிக்கு எந்தவிதமான இறுதி காலக்கெடுவும் வழங்கப்படவில்லை என வட்டாரங்கள் தெரிவித்தன. இருந்தபோதிலும் இந்த நிலவரத்தின் யதார்த்தத்தை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரே புரிந்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த விடயத்தில் ஜெனிஸ் ஷரன் முன்வைத்த கருத்துக்கள் புதன்கிழமை முதல் தடவையாக வெளிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவழி அமெரிக்க ஜனாதிபதியின் இறக்குமதி வரிகளால் கனேடிய ஏற்றுமதியாளர்கள் தமது வருவாயின் பாதியினை இழக்க நேரிடலாம் என புதிய ஆய்வொன்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனேடிய ஏற்றுமதி பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட புதிய சுங்கவரிகள் அமலுக்கு வருவதற்கு ஒரு வாரம் உள்ள நிலையில் இந்த தகவல் வெளியானது. டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள 50% அளவிலான பரந்த வரிகள் நடைமுறைக்கு வந்தால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என கனடாவின் சிறு ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் நடத்தப்பட்ட ஆய்வில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கனடா ஒரு வருடத்திற்கு மேலாக அமெரிக்காவின் வரி கட்டணங்களை எதிர்கொண்டு வந்தாலும் குஸ்மா எனப்படும் கனடா அமெரிக்க மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அவை டொனால்ட் ட்ரம்பின் வரி கட்டணங்களில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஆகஸ்ட் 19 மாறக்கூடியதாக உள்ளது. இந்த நிலையில் சுங்கவரி தொடர்பான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் கனடிய பேச்சுவார்த்தையாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் புதிதாக எந்த பகுதியில் குழிகளை தோண்ட வேண்டும் என்பது குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட எலும்பு குவியல்கள் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இதேவேளை யாழ்ப்பாணம் நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்றைய அகழ்வுப் பணிகளின் போது புதிதாக 5 மனித இன்புக்கூடு தொகுதிகள் வெளிப்பட்டதோடு 6 மனித இன்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டன. ஏற்கனவே குவியலாக அடையாளம் காணப்பட்டு 42 என இலக்கமிடப்பட்ட மனித இன்புக்குவியலும் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது. இதற்கமைய இதுவரை மொத்தமாக 544 மனித இன்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளதோடு அவற்றில் 530 மனித இன்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த பகுதியில் இருந்து அடையாளம் காணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட இனிய சான்று பொருட்களை உத்தியோகபூர்வமாக படம் எடுக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. 1 முதல் 37 வரை இலக்கமிடப்பட்ட இனிய சான்று பொருட்கள் முழுமையாக படம் பிடித்து முடிக்கப்பட்டிருப்பதாகவும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பதவிக்காலம் நிறைவடையும் வரையில் யுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாக ஈரான் புரட்சிகர காவல்படை தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகரான முகமது ரைசா நக்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவம் தாம் நினைத்ததை விட பலவீனமாக இருப்பதை இந்த போரின் மூலம் அறிந்து கொண்டிருப்பதாக ஈரான் புரட்சிகர காவல்படையின் தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகர் தெரிவித்தார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் அவர் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார். எதிரிகள் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அஞ்சும் நிலை உருவாக்குவது தமது முதன்மை இலக்கு என முகமது ரேசா நக்தி தெரிவித்தார். இதற்கான ஒரு வழி இந்த போரை ட்ரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை நீடித்து அவர்களுக்கு பாரிய இழப்புகள் ஏற்படுத்தப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரான் அதிக எண்ணிக்கையில் ஏவுகணைகளை உற்பத்தி செய்து வருவதாகவும் ஒருவேளை ஈரானிடம் ஏவுகணைகள் தீர்ந்து போகும் நிலை வந்தால் அன்றைய தினம் அமெரிக்காவிற்கு இன்னும் பாரிய ஆபத்துக்களை விடுவிக்கக்கூடிய பல மாற்றங்களை செய்யப்போவதாகவும் ஈரான் புரட்சிகர காவல்படை தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகர் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் உலகம் முழுவதும் அமெரிக்காவிற்கு ஆயிரக்கணக்கான பொருளாதார நலன்கள் இருப்பதாகவும் அவை அனைத்தையும் எளிதில் அழிக்க முடியும் என ஈரான் புரட்சிகர காவல்படையின் தலைமை தளபதியின் மூத்த ஆலோசகர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவம் சந்தித்து வரும் இழப்புகளாலும் உள்நாட்டில் குறைவடைந்து வரும் செல்வாக்கின் காரணமாகவும் இந்த யுத்தத்தை விரைந்து முடிப்பதற்கு டிரம்ப் தீவிரம் காட்டி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. டிரம்பின் பதவிக்காலம் முடிவடையும் வரை போரை தொடரப்போவதாக ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளமை சர்வதேச ரீதியில் பாரிய அச்சநிலைகளை தோற்றுவித்துள்ளது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
0: நேரம் மட்டுமே 12 நிமிடம்.

B 메이저. 다임 시그니처 24. BPM 76. Song

0: 8:18 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: Lakme Home Sync Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sync 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
0: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் எதிர்வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர பெருவிழாவை முன்னிட்டு காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் நவதுர்க்கை அம்மனுக்கு 108 திருவி அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். 15ஆம் தேதி சனிக்கிழமை யூத்ஸ் அனுவல் இவெண்ட் நடைபெற உள்ளது. காலை 8 மணி முதல் 10 மணி வரை இளைஞர்களின் சிறப்பு நிகழ்ச்சிகள் இங்கு இடம்பெறும். மேலதிக விவரங்களுக்கு 905-883-9109.
5: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். மார்க்கம் நாஷ்டின் 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
6: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அன்பே
0: 8:22.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம்.
2: இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்பிரதி ஆலோசகர் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியும். குணா, நாங்கள் இந்த ஹைபிரிட் ப்ராடக்ட் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2-3 இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை ஒன்றாக நாங்கள் கொள்வனவு செய்வது அல்லது ஒரே பாலிசியில் வைத்திருப்பது, இதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு ஹைபிரிட் ப்ரொடக்ட் குழந்தைகளுக்கான கொடிய நோய் காப்புறுதியில் இருக்கிறதா? குறிப்பாக இந்த சைல்டுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். நிறைய பேர் அதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். அப்படியாக அவர்கள் பெறக்கூடிய இந்த கொடிய நோய்க்கான, சிறுவர்களுக்கான கொடிய நோய்க்கான காப்புறுதிகளில் இது போன்ற விடயங்களை உள்ளடக்கக்கூடியதாக இருக்குமா? அதன் காரணமாக அவர்களுக்கு எவ்வாறான அனுகூலங்கள் ஏற்படும், அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள்.
3: சில்ட்ரன் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ், அதாவது குழந்தைகளுக்கான கொடிய நோய்களுக்கான காப்புறுதி என்று வரும்பொழுது, அடல்ட்ஸுக்கு கவர் பண்ணும் 25 கிரிட்டிக்கல் இல்னஸ் உடன் மேலதிகமாக ஒட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸ்ஆர்டர், ரெட் சிண்ட்ரம் அண்ட் சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ் என்று மேலதிகமாக 3 மெடிக்கல் கண்டிஷனுடன் இது கவர் பண்ணுகின்றது. இந்த குழந்தைகளுக்கான கொடிய நோய்க்கான காப்புறுதியை ஒரு ஹைபிரிட் ப்ராடக்டாக வாங்க முடியும். அதாவது வந்து ஒரு 500,000 கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் உடன் ஆப்ஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜாகவும் அதை வாங்க முடியும். வெறும் 20 வருடங்களே அதுக்கான பேமெண்டை செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வருமே ஆனால் அது லம்சமாக கிடைக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னா அது லைஃப் இன்சூரன்ஸ் ஆக அவர்களுக்கு வாழ்நாள் முழுதும் இருக்கும். அதே நேரம் அவர்களுக்கு அந்த கவரேஜ் ஒரு சர்டின் ஏஜுக்கு பிறகு வேணாம்னு சொல்லி சொன்னால் அதை கேன்சல் பண்ணி போட்டு முழு காசையுமே பெறவும் முடியும். இந்த குழந்தைகளுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்றது வந்து குழந்தைகள் பிறந்த உடனேயே வாங்குவது மிக முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். ஏனெனில் இந்த ஒட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸ்ஆர்டர் என்ற நோய் வந்து ஆக்சுவலி இது ஒரு நோயே இல்லை, இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் நீட் ஆன ஒரு கண்டிஷன். ஓ, எப்படி அந்த குழந்தை கம்யூனிகேட் பண்ணுகின்றது என்பதை பொறுத்த ஒரு மாற்றுத்திறனாளிகள் என்று கூட நாங்கள் சொல்லுவோம். தே ஆர் ஸ்பெஷல் பீப்புள் இன் சர்டின் ஏரியா. ஆனால் அவை இந்த பிஹேவியரை வந்து கரெக்ட் பண்ண வேண்டும், அதாவது வந்து தெரபிஸ்டுகளால் கரெக்ட் பண்ண வேண்டும். ஒரு குழந்தை வந்து ஒரு ஒட்டிசம் என்று ஒரு டயக்னோசிஸ் நடந்தால் ஸ்டாட்டிஸ்டிக்கின் படி 1 in 45 மேல் சைல்டு டயக்னோஸ் வித் ஒட்டிசம் பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் 5. அதே போல கேர்ள்ஸ் சைல்டு என்று வரைக்கில் பேபி கேர்ள்ஸ் 1 in 250 இஸ் பீங் டயக்னோஸ் வித் ஒட்டிசம். எனவே இந்த 1 in 45 என்றது வந்து ஒரு மிகவும் ஒரு சிக்கலான ஒரு நம்பர். எனவே ஒரு RESP என்பதை வாங்குவதற்கு முன்னதாகவே ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸை குழந்தைகளுக்கு வாங்க வேண்டும் என்பது வந்து எனது ஒரு முக்கியமான கருத்து. வெறும் $100 மந்தை செலவழிப்பதன் மூலம் அட்லீஸ்ட் ஒரு $100,000 வேர்த்தான கவரேஜை கம்பைன் கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஆக இந்த குழந்தைகளுக்கு வாங்குவதன் மூலம் அவர்களுக்கு பிற்காலத்திலும் இது ஒரு லம்சம் மணியாக கிடைக்கக்கூடிய கவரேஜாக, அதாவது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபார் தியர் ஃபைனான்சியல் ஃபியூச்சராக இது அமையும்.
2: ஆகவே நீங்களும் உங்களுடைய குழந்தைக்கான ஒரு முதலீட்டை மேற்கொள்ள விரும்பினால், அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்த விரும்பினால், இப்படியான காப்புறுதி திட்டங்களில் முதலிடுவதன் மூலமாக ஒரு சிறப்பான வாழ்க்கையினை அமைத்துக் கொடுக்க முடியும். இது பற்றிய மேலதிகமான விவரங்களுக்கு நீங்கள் குணாத்ரை சிங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். 416-528-1407
1: 416-528-1407 குணாத்ரை சிங்கம் 416-528-1407 8:42.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: Rhythm 7 Entertainment, Altona Group, Valang. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto.
5: Meenachi, Meenachi.
4: Tenisai Tendril Deva Vudan, Srikant Deva, Manu, Anuradha Sriram, Vel Murugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Thigadhi, Sunny Kilamai Malai, 5 Manikki, 8100 Steel 7 U East, Markham Meadowville. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.
2: 8:52.

வணக்கம் நேர்களே, இன்னும் ஒரு புத்தம்பதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் இன்னூடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசை இன்னூடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .சி என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். சூரிய ஒளிச்சத்திரன் புத்தம்புதியதொரு நாளை நாங்களும் தொடங்கி இருக்கின்றோம். காலை 9:12 வரைக்கும் இன்று இப்பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தின் 13 தேதி வியாழக்கிழமையின் காலை பொழுது. இன்றைய நாள் ஆகஸ்ட் 13 தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள் நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடர்ந்து

9:06 ஈஸ்டர்ஃபெமோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது வியாழக்கிழமை காலை பொழுதில். இந்த வேளையில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சிந்தனை மிக மிக முக்கியமானது. சூழ்நிலைகள் பெரும்பாலும் எல்லோருக்கும் பொதுவானவை. எண்ணங்கள் நம் தேர்வுகள், உணர்வுகளும் அதன் தொடர்ச்சியான செயல்களும் எண்ணங்கள் தரும் திசை நோக்கி செல்பவை. அதனால் சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எண்ணங்கள் தொடர்பான ஒரு முக்கியமான சிந்தனை இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. பெரும்பாலும் ஒரு இடத்திலே ஒரு 10 பேர் இருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த இடத்தில் ஒரு அவசர நிலை தோன்றுகின்றது என்று சொன்னால், அல்லது ஒரு சவால் ஒன்று வருகிறது என்று சொன்னால், அந்த சிக்கல் வந்து எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும். ஆனால் அந்த 10 பேருமே அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு வெவ்வேறு விதமாக சிந்திப்பார்கள், வெவ்வேறு விதத்தில் அவர்கள் வந்து செயற்பட தொடங்குவார்கள். இதில் யார் நேர்மறையாக சிந்திக்க தெரிந்து வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த சூழ்நிலை தரக்கூடிய அந்த பாதிப்போ அல்லது அழுத்தமோ குறைவானதாகத்தான் இருக்கும். அந்த சிக்கலிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் மிக இலகுவாக மீண்டு விடக்கூடியவர்களாகவும் கூட இருப்பார்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எண்ணங்களை நாங்கள் தேர்வு செய்ய முடியும். எப்போதுமே எதிர்மறையான எண்ணங்கள் மனதுக்குள்ளே வருகின்றது என்று சொன்னால், அதை சற்று கவனித்து அந்த எண்ண தேர்வுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ளுதல் மிக அவசியம் ஆகின்றது. எண்ணங்கள் எங்களது தேர்வுகளாக இருக்கின்ற போது அதனை தொடர்ந்து வரக்கூடிய உணர்வுகளும் அதன் தொடர்ச்சியான அந்த செயல்களும் எண்ணங்கள் என்ன மாதிரியாக இருக்கின்றதோ அதனை பொறுத்துத்தான் அமைகின்றது. நல்ல எண்ணங்களாக இருக்கின்ற போது நாங்கள் பெறக்கூடிய அந்த உணர்வுகளும் கூட நல்லதாகவே இருக்கும். ஒரு சிக்கலான நிலைமையாக இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் அதனை எதிர்கொள்வோம். ஒரு நேர்மறையான சிந்தனை எங்களது மனதுக்குள் நிறைந்திருக்கின்ற போது இதை தாண்டி பயணிக்கலாம் என்று சொல்லி அதீதமான ஒரு தன்னம்பிக்கை எங்களிடம் இருக்கும். அதன் காரணமாக மற்றவர்கள் மீது நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், உறவு சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்ள மாட்டோம், தொடர்ச்சியான விரக்தி அல்லது மற்றவர்கள் மீதான கோபம், வன்மம் போன்றவற்றை நாங்கள் எங்களது மனதுக்குள் கொண்டு வர மாட்டோம். எனவே இந்த ஒரு நல்ல உணர்வுகள் எங்களிடம், தீய உணர்வுகள் இல்லாமல் போய் நம்பிக்கை தரக்கூடிய நல்ல உணர்வுகள் எங்களிடம் வருகின்ற போது அதன் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய செயல்களும் கூட அந்த நல்ல செயல்களாகத்தான் அங்கு அமைந்துவிடக்கூடியவையாக இருக்கும். ஏனென்றால் எண்ணங்கள், அது தரக்கூடிய உணர்வுகள், அதன் தொடர்ச்சியான செயல்கள் எல்லாமே அந்த எண்ணங்கள் எந்த திசை நோக்கி பயணிக்கின்றதோ அந்த திசையை நோக்கித்தான் செல்லும். எண்ணங்கள் சரியாக இருந்தால் நாங்கள் செய்கின்ற செயல்களும் கடைசியில் சிறந்ததாகவே இருக்கும். அதே நேரம் தவறான எண்ணங்கள் தவறான திசையில்தான் நாங்களை பயணிக்க வைக்கும் என்பதுதான் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உண்மையாக இருக்கின்றது. எனவே சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது அவசியம் என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. மிக முக்கியமான ஒரு விடயம், எண்ணங்கள் நாங்கள் பயணிக்கின்ற பாதையை தீர்மானிக்கின்றன என்பதைத்தான் இங்கு நாங்கள் முக்கியமான ஒரு விடயமாக புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. சூழ்நிலைகள் பெரும்பாலும் பொதுவானவை. எண்ணங்கள் நம் தேர்வுகள், உணர்வுகளும் அதன் தொடர்ச்சியான செயல்களும் எண்ணங்கள் தரும் திசை நோக்கி செல்பவை. அதனால் சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்பதை இன்றைய நாளின் காலை சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். சூரிய வெளிச்சத்துடன் ஆரம்பித்திருக்கின்றோம் பிரகாசமான ஒரு காலை பொழுது. 21 இப்போதைய உணர்நிலையாக இருக்கின்றது, 19 வெப்பநிலையாகவும் கூட இருக்கின்றது. இன்றைய தினம் வெளிச்சம் மும்முகிலும் தான் இணைந்திருக்கப் போகின்றது தொடர்ச்சியாகவே. பிற்பகல் வேளையில் மழை வருமானு சொன்னால் கொஞ்சம் மழைக்கான சாத்தியங்களை சந்திக்கின்றோம். அதிக அளவிலே 1 மில்லிமீட்டரிலும் குறைவாக இடையில் வந்து போகக்கூடிய தூறலாக மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் தூறல் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய சாத்தியங்களை தான் இன்றைய தினமும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் வெளிச்சம் தான் பெரும்பாலும் இருக்கக்கூடும். 8:24 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. வெப்பநிலை உயர்வு 27 இருக்கும், 32 வரை உணரப்போகின்றோம். இன்றைக்கு இரவு பொழுதில் 17 வெப்பநிலையாகவும் உடல்நிலையாகவும் கூட இருக்கப் போகின்றது என்பதைத்தான் இங்கு இன்றைய தினம் வியாழக்கிழமை தொடர்பாக சொல்லிக்கொள்ள முடிகின்றது. நாளைக்கு வெள்ளி 25 வெப்பநிலையாக இருக்கும், 30 உடல்நிலையாக இருக்கும். பிரதானமாக வெயிலோடும் கூட பிரகாசமாக வெள்ளிக்கிழமை அமையப்போகின்றது. தொடர்ந்து வரக்கூடிய வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை வந்து மெயின்லி சனியாகத்தான் இருக்குமாம். 25 வெப்பநிலை உணர்நிலையாக இருக்கும், 22 வெப்பநிலையாக இருக்கும். எனவே சற்று குறைவான வெப்பநிலை உணர்நிலையோடு தான் சனிக்கிழமை இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மழை தூரலோடு இருப்பதற்கான சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. காலையிலிருந்து தூரல் இருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் சற்று எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். காலை பொழுதில் 1 மில்லிமீட்டர், மதிய வழியிலும் கூட 1-3 மில்லிமீட்டர் வரையிலான மழை இருக்கக்கூடியதாக இப்போதைய எதிர்வு கூறுகள் தரப்படுகின்றன. 22 வெப்பநிலை உயர்வாக இருக்கும், 26 உணரப்படும். சூரிய வெளிச்சத்துக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான் வருகின்ற ஞாயிறு. திங்கட்கிழமை பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலை, 28 உணரப்படும். செவ்வாய்க்கிழமை 25-30 உணரப்படும். மெயின்லி சனியாகவே அன்றைக்கும் இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள். தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாக
கூறப்பட்டிருக்கின்றன. 9:11 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வியாழக்கிழமை காலை வேளை

0: வானலையில் தமிழ்வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது 4167548881 4167548881.
3: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர் மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599. ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184 416-720-1184.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:23 ஆகி இருக்கின்றது. வியாழக்கிழமை காலை இப்பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்தில் இருக்கக்கூடிய நெரிசல் நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். 401 வெஸ்ட் பவுண்ட் வந்து கெனடி வீதி பகுதியில் தாமதங்களை எதிர்கொள்ள தொடங்குகின்றது. குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. டிவிபி வரைக்கும் டிவிபி பகுதியிலிருந்து குறைந்தளவு தூரம் எக்ஸ்பிரஸ் அதிக தாமதங்களையும், அதுக்கு பிறகு லெஸ்லி ஸ்ட்ரீட் பகுதியில் இருந்து பேவியூ தாண்டிய பகுதிகள் வரை கலெக்டர்ஸ் அதிக தாமதங்களையும் கொண்டிருக்கின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. பாதிஸ்ட் வரைக்குமே தாமதங்களை நீங்கள் குறைந்தளவில் எதிர்பார்க்க கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஹைவே 400 பகுதிகளிலும் கூட மீண்டும் தாமதங்கள் தென்படுகின்றன. மார்ட்டின் ரோடு வரைக்கும் தாமதங்கள் சற்று குறைவான நிலையில் தான் தொடர்ந்து காணப்படுகின்றன. ஒருவன் ஈஸ்ட் பவுண்ட் நிலைமைகளை பார்த்தால் மார்ட்டின் ரோடுக்கு முன்னர் தாமதங்கள் அதிகமாக இருக்கின்றது. அந்த பகுதி தாண்டி பயணிக்கையில் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் காணப்படுகின்றது. அதன் பின்பு பேவியூ பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் தாமதங்களை சற்று நீங்கள் 401 ஈஸ்ட் பவுண்டிலும் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் இரண்டு தடங்களிலும் எதிர்கொள்ள நேரிடும். டிவிபியை பொறுத்தளவில் சவுத் பவுண்ட் வந்து 401 அண்மீத பகுதியில் அதிகமான வாகன நெரிசல்களையும் கூட இப்போது கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பயணிக்கையில் 401 இருந்து லோரன்ஸ் அவென்யூக்கு முன்னரான பகுதிகள் வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்களும் கூட டிவிபி சவுத் பவுண்டில் நிலவுகின்றது. அதற்கு பிறகு குறைந்த தாமதங்கள் இடையிடையே அதிகரிக்கக்கூடிய நிலையில் பேவியூ தாண்டிய இடங்கள் வரைக்கும் காணப்படுகின்றன. டிவிபி நோர்த் பவுண்ட் எக்லிங்டன் தாண்டிய பகுதிகளிலிருந்து யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் தாமதங்களை நீங்கள் சற்று சந்திக்கக்கூடியதாக இருக்கும். 404 சவுத் பவுண்டும் கூட ஃபின்ச்சுக்கும் 401க்கும் இடைப்பட்ட பகுதியில் தாமதங்கள் அதிகம் நிலவுகின்றது என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் என்ன நாள் என்று சொல்லி அதன் முக்கியத்துவம் தொடர்பாக பார்க்கலாம். இடது கை பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களது இடது கைகளை வலுவாக இப்போது சற்று உயர்த்தி கொள்ளுங்கள். காரணம் என்ன சொன்னால் இன்றைய நாள் லெப்ட் ஹேண்டர்ஸ் டே ஆக வந்து சேர்ந்திருக்கின்றது. சர்வதேச இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்கான ஒரு தினமாகத்தான் இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. மிக பழமையான காலம் தொட்டே இடது கை பழக்கம் உள்ளவர்கள் வந்து சமூகத்தில் அதிகமான கேலிகளுக்கும் புறக்கணிப்புகளுக்கும் உள்ளாகி வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வரலாறாகவும் கூட காணப்படுகின்றது. ஒரு தனித்துவமான அந்த இடது கை பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் வந்து பல்வேறுபட்ட செயல்களில் இருந்தும் கூட புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்பதுதான் இருந்திருக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மையாகவும் கூட இருக்கின்றது. எனவே இந்த ரைட் ஹேண்டர்ஸுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் குறைந்தவர்கள் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பகிர்கின்றது இன்றைய தினம். இன்டர்நேஷனல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. ஆரம்ப காலம் தொட்டே அவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறுபட்ட இடர்பாடுகளை தீர்க்கக்கூடிய வகையில் தானாம் 1975 சர்வதேச ரீதியாக இந்த இடுகை பழக்கம் உள்ளவர்களுக்கான தினம் கடைபிடிக்கப்பட்டது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு 1600 என்று சொல்லி அந்த காலப்பகுதியை பார்த்தால் இந்த வலது கையை விட இடது கையை அதிகமாக பயன்படுத்தியமைக்காக ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் வந்து சூனியக்காரர்கள் என்று சொல்லியும் கூட அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய ஒரு ஒரு கரைபடிந்த வரலாறாகவும் கூட இருக்கின்றது. உலக மக்கள் தொகையில் என்று சொல்லி பார்த்தால் ஒரு 10% பேர் மட்டும்தானாம் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் என்பதன் காரணமாக அவர்கள் வந்து அதிக சிக்கல்களை சமூகத்தில் தொடர்ந்து சந்தித்திருக்கின்றார்கள். இப்போது குறைந்தளவு சிக்கல்கள் என்று சொன்னாலும் ஆரம்ப காலங்களில் மிக அதிகமான சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. சமூகத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த புறக்கணிப்பு அல்லது அவமானங்கள் அவற்றை தாண்டி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களும் கூட பெரும்பாலானவர்கள் அதாவது 90% வலது கை பழக்கம் உள்ளவர்கள் என்பதன் காரணமாக அவர்களுக்காகவே வடிவமைக்கப்படுகின்றது. சாதாரணமான ஒரு சிறிய டூல் அந்த கத்திரிக்கோள் அதனை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த பெருவிரலை போடக்கூடிய அந்த வட்டம் வந்து வலது கை பழக்கம் உள்ளவர்களுக்காக மட்டுமே ஒரு பக்கம் காணப்படுகின்றது. எனவே அவர்கள் அந்த அதே சீசர்ஸை பயன்படுத்துகின்ற போது சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும். இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட பொருட்கள் வந்து ரைட் ஹேண்டர்ஸுக்காக மட்டுமே தயாரிக்கப்படுகின்றது. எனவே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்துகின்ற போது அவர்களுக்கு அது சிக்கலானதாக இருக்கும். எனவே அவர்களுக்கான அந்த பொருட்களை பெற்றுக்கொள்வதில் அதிக சிரமம் ஆரம்பத்தில் நீடித்திருக்கின்றதாம். அதுக்கு பிறகு அவர்களுக்கு அந்த பொருட்கள் தனித்துவமாக உருவாக்கப்பட்டாலும் அதன் விலை வந்து சாதாரணமான பொருளை விட பல மடங்கு உயர்வானதாக காணப்படும்.
பாடசாலைகளில் மாணவர்களுக்கான அந்த ஸ்கூல் டெஸ்க் தொடக்கம் பல்வேறுபட்ட பொருட்கள் வந்து ஒரு 75% அதிகரித்த விலையில் கூட பெற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கூட இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில்தான் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலும் அவர்களுக்கான அந்த ஒரு தனித்துவமும் கூட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்பதை சொல்லக்கூடிய வகையிலும் இந்த இன்டர்நேஷனல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேயில் பல விடயங்கள் இங்கு பகிரப்படுகின்றன என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. என்ன மாதிரியாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் அதனை அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுகின்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எங்களது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் அதற்கான காரணத்தை உருவாக்குகின்றது. பிரெயின் லேட்டரலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய மூளையின் ஒரு சார்பு நிலை, ஒரு பக்க சார்பு நிலை, அதன் காரணமாகத்தான் இந்த இடது கை பழக்கம் ஏற்படுகின்றது. லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு வந்து அவர்களது மூளையின் ரைட் ஹெமிஸ்பியர் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாகவும் கூட செயற்படுகின்றது. வழக்கமாக பெரும்பாலானவர்கள் வலது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு அவர்களது இடது பக்க மூளைதான் ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கும். ஆனால் இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு வலது பக்க மூளை அதிகம் வேலை செய்கின்றது என்று சொல்லித்தான் அதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் வந்து இந்த கைப்பழக்கத்தை பாதிக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த இடது கை பழக்கத்திற்கான தனித்துவமான ஒரு ஜீன் வந்து எங்களது உடலில் இல்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தாயும் தந்தையும் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இடது கை பழக்கமுள்ள குழந்தையாக வருவதற்கான வாய்ப்பு ஒரு 25% காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. சில ஆய்வுகளின்படி இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அவர்களது அந்த மூளையின் இரண்டு அரைக்கோளங்கள், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர்ஸ், அதற்கு இடையிலான அந்த தொடர்பு வந்து சற்று மேம்பட்டதாக இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு பல ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றனவாம். எனவே இதன் காரணமாக அவர்கள் வந்து மல்டி டாஸ்கிங்கை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த ஆய்வுகளிலும் கூட நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்வதிலோ அல்லது சில சிக்கலான தகவல்களை பகுப்பாய்வு செய்வதிலோ அவர்கள் வந்து ஒரு சாதகமான வாய்ப்பை அதிகம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லித்தான் கூறப்படுகின்றது. இருந்தாலும் ஒவ்வொரு தனிநபருக்கேற்ற வகையில் இது வேறுபட்டதாக இருக்கலாம். அவர்களது திறமைகளுக்கேற்ற வகையிலும் கூட அது சற்று வேறுபட்டதாகவும் கூட இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு விளக்கமாகவும் கூட சொல்லி இருக்கின்றார்கள். இந்த இடது கை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் தொடர்பான ஒரு சில முக்கியமான தவறுகளை பார்த்தோம்னு சொன்னால், உலக அளவிலே 10% தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கின்றார்கள். அவர்களிலும் கூட ஆண்கள் தானாம் அதிகம் இடது கை பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பெண்களிலும் பார்க்க என்பதும் கூட இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த விடயத்தில் மனிதர்களை தாண்டி அனிமல் கிங்டம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது கங்காரூஸ் இவை வந்து பெரும்பாலும் லெஃப்ட் ஹேண்டடாகத்தானாம் இருக்கின்றது. அவை தங்களுக்கான தேவையை நிறைவேற்றுவதுக்கு, உணவை பிடிப்பதுக்கோ அல்லது குட்டியை கையாளுவதற்கோ பெரும்பாலும் இடது கைகளைத்தானாம் பயன்படுத்துகின்றது. கிளிகளை அவதானித்தோம் என்று சொன்னால் அவற்றில் 90% உணவை எடுப்பதற்கு அல்லது உணவை வந்து பிடிப்பதற்கு அவற்றின் அந்த இடது கால்களை பயன்படுத்துவது உறுதிப்படுத்தப்படுகின்றதாம். எனவே பேரட்ஸ் அனுசரி பார்த்தால் அவை 90% இடது கை இடது கால் பழக்கம் உள்ளதாகத்தான் அதிகம் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட இங்கு இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு இன்டர்நேஷனல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே ஆக இருக்கின்றது. எனவே அது தொடர்பாக நீங்களும் கூட பல விடயங்களை பேசலாம். ஏனையவர்கள் ஒரு சிலர் இந்த இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தொடர்பாக ஏதாவது தவறான தகவலை சொன்னார், அவர்களுக்கும் கூட சரியான விவரங்களை எடுத்து சொல்லி அந்த விழிப்புணர்வு நடவடிக்கையை நீங்களும் பின்பற்றலாம் என்பதை இன்றைய நாள் சொல்லுகின்றது. 9:32 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 Scarborough 416-841-5301 416-841-5301
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002 Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன் 437-860-7002
2: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி 3351 மார்க்கம் ரோட் ரெட் பில்டிங் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 7965 0707. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
4: ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
4: 416-788-2426
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் log on to eastfm.ca

9:45 ஈஸ்டெஃபெமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை பொழுதில் இந்த வேளையில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தான் நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இரண்டு பேர் உங்களை சந்திக்க வருகின்றார்கள், பாராட்டுக்களை உங்களுக்கு அள்ளி தருகின்றார்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். முதலாவது நபர் சொல்லுகின்றார், நீங்கள் பெரிய திறமைசாலி என்று சொல்லி. இரண்டாவது மனிதர் உங்களை பாராட்டுகின்றார், உங்களை மாதிரி ஒரு கடின உழைப்பாளியை நான் பார்த்ததே கிடையாது என்று சொல்லி. இந்த பாராட்டுகளின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பரவசம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக இந்த பாராட்டுகள் இரண்டு விதமாக இருப்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டியதாகவும் இருக்கும். இந்த இரண்டு பாராட்டுகளில் எது நல்லது, எது மிகவும் பிடித்திருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் அலசப்போனோமாக இருந்தால், இந்த திறமை வெர்சஸ் உழைப்பு என்பதற்கான அந்த ஒரு வித்தியாசம் எங்களுக்கு புரிய தொடங்கும் என்பதைத்தான் இந்த சிந்தனை முக்கியமாக இங்கு எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. இந்த திறமையையும் உழைப்பையும் நாங்கள் பிரித்து பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ளுதல் மிக அவசியம் என்பதை இங்கு சொல்லுகின்றார்கள். ஒருவரை திறமைசாலி என்று சொல்லி பாராட்டுவதும் உழைப்பாளி என்று சொல்லி அவரை வியப்பதும் முற்றிலும் மாறுபட்ட விடயங்கள் என்பதை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. அவை மனிதர்களின் மனதில் மிகவும் வித்தியாசமான உணர்வுகளை ஏற்படுத்துகின்றன, வெவ்வேறு விதமான தாக்கங்களை உருவாக்குகின்றன. திறமை வெர்சஸ் உழைப்பு என்ற இந்த போராட்டத்தை முன்வைத்து வந்த ஒரு புத்தகம் வழியாக இருக்கின்றதாம். பல பிரபலங்களின் வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொண்டு திறமை பெரிதா அல்லது உழைப்பு பெரிதா என்று சொல்லி நுணுக்கமாக ஆராயக்கூடிய அந்த சுவாரஸ்யமான புத்தகம் வந்து பவுன்ஸ் என்று சொல்லி, அந்த புத்தகம் பல வெற்றியாளர்களால் வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகமாகவும் கூட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு வகுப்பிலே வந்து 20 மாணவர்கள் இருக்கிறார்களாம். எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி திறமை அல்லது புத்திசாலித்தனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரு பரீட்சை வைக்கப்படுகின்றது. எனவே அந்த ஒரு பரீட்சையில் அவர்கள் ஆளுக்கு சராசரியாக கிட்டத்தட்ட எல்லோருமே ஒரு 70 மார்க்ஸை வாங்கிக் கொள்ளுகின்றார்களாம். இப்போது இந்த 20 மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிக்கிறார்கள். குரூப் ஏ ஒன்று, அதில் ஒரு 10 பேர். குரூப் பி யில் இன்னும் ஒரு 10 பேர். எனவே இப்போது அந்த குரூப் ஏ சேர்ந்த அந்த 10 மாணவர்களை தனியாக கூப்பிடுகின்றார்கள். தனியொரு அறையிலே அவர்களுடைய அந்த ஒரு பரீட்சை அந்த விடைத்தாள்களை திருத்திவிட்டு அவர்களிடம் அந்த விடைத்தாள்கள் கொடுக்கப்படுகின்றன. சராசரியாக எல்லோரும் 70 மார்க்ஸ் வாங்கி இருக்கின்றார்கள். எனவே ஒரு 70 மார்க்ஸை நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள், நீங்கள் பெரிய புத்திசாலிகள் என்று சொல்லி அவர்களை பாராட்டுகின்றார்களாம். எனவே இதை செய்ததுக்கு பிறகு அந்த குரூப் பியில் இருக்கின்ற மாணவர்களையும் கூட இன்னும் ஒரு தனித்த அறைக்கு கூப்பிடுகின்றார்கள். அவர்களுக்கும் கூட அந்த விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு வழங்கப்படுகின்றன. அவர்களும் கூட ஒரு சராசரியாக 70 மார்க்ஸை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் அவர்களை சற்று வித்தியாசமாக பாராட்டுகின்றார்கள். எல்லோருமே 70 புள்ளிகளை வாங்கியிருக்கின்றீர்கள், நீங்கள் இதை வாங்குவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தமை தெரிகின்றது, இதன் காரணமாகத்தான் உங்களது உழைப்பினால் இந்த மார்க்ஸை உங்களால் வாங்க முடிகின்றது என்று சொல்லி அவர்களுக்கான பாராட்டு கொடுக்கப்படுகின்றது. மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இரண்டும் ஒரே மாதிரியான பாராட்டுகள் தான். ஆனால் உண்மையில் மனிதன் அவற்றை முற்றிலும் வேறு விதமாகத்தான் எடுத்துக்கொள்ளுகின்றான் என்று சொல்லி அந்த பவுன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தகத்தின் ஆசிரியர் மேத்யூசியத் வந்து அதனை விளக்குகின்றார். இந்த இரண்டு பாராட்டுகளிலும் அவனுக்குள் சில நுணுக்கமான மாறுதல்கள் நிகழ்வதாகவும் அவர் சொல்லுகின்றார். இதனை புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு பரிசோதனையும் கூட செய்தார்கள். அந்த அதே 20 மாணவர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு டெஸ்ட் வைக்கப் போகின்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த டெஸ்ட் வந்து முன்பு நீங்கள் சந்தித்த அந்த சோதனையை விட சற்று கடினமானதாக இருக்கும், உங்களுக்கு ஓகேயா என்று சொல்லியும் கூட அவர்களிடம் கேட்கின்றார்களாம். இப்போது இந்த குரூப் ஏயை சேர்ந்த மாணவர்கள் அவர்களுக்கு அந்த முதல் பரீட்சையில் மிக திறமைசாலிகள் என்று சொல்லி அந்த பாராட்டு கொடுக்கப்பட்டதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். எனவே அந்த குரூப் ஏயை சேர்ந்த 10 மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் அடுத்த ஒரு பரீட்சை இருக்கின்றது என்று சொன்னவுடன் சங்கடமாக நெளிய தொடங்குகின்றார்களாம். இன்னும் ஒரு பரீட்சையா, வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் மறுக்கவும் கூட முயற்சிக்கின்றார்கள். அதற்கான ஒரு உளவியல் காரணம் என்று சொன்னால் அவர்களுடைய திறமைதான் அங்கு பாராட்டப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த அடுத்த கடினமான பரீட்சையில் அவர்கள் சரியாக அதனை எதிர்கொள்ளாவிட்டால் அவர்கள்
கொண்டிருக்கக்கூடிய அந்த திறமை மீது சந்தேகம் வந்துவிடுமே, ஏற்கனவே கிடைத்திருக்கக்கூடிய அந்த பாராட்டும் கூட அவர்களிடமிருந்து பறிப்போய்விடுமே என்ற ஒரு கவலை அவர்களுக்குள்ளே இருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதே மாதிரி தான் அந்த குரூப் பி மாணவர்களை அழைத்து அடுத்த பரீட்சை தொடர்பாக சொன்ன போது அவர்கள் இந்த கடின உழைப்பு தொடர்பாக பாராட்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வந்து ஒரு புதிய சவால் என்றால் அதற்கு தாங்கள் இன்னமும் கூட அதிகம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார்கள். எனவே இந்த மனநிலையோடு அவர்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான பரீட்சையா, சூப்பர், நாங்கள் அதனையும் எதிர்கொள்ள போகின்றோம் என்று சொல்லி உற்சாகமாக களத்தில் குதிக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த அடுத்த பரிசோதனை நிரூபித்திருக்கின்றது. இதனை நாங்கள் கவனிக்க வேண்டியது மிக அவசியம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த குரூப் ஏ, குரூப் ஏ, குரூப் பி இந்த இரண்டு குரூப்ஸை சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் புத்திசாலித்தனத்தில் பெரிய வித்தியாசமே இல்லை. ஆனால் அவர்களை பாராட்டிய விதம்தான் இங்கு வேறுபட்டதாக இருக்கின்றது. அது அவர்களை வெவ்வேறு விதமாக இயங்க செய்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இன்னும் சுவாரஸ்யமான விடயம் என்று சொன்னால், அடுத்து நடந்த அந்த கஷ்டமான பரீட்சையில் குரூப் ஏ மாணவர்கள் அதிக திறமையாக செயற்பட முடியவில்லையாம். ஒரு சிலர் அந்த பரீட்சையை எதிர்கொள்வதிலிருந்தும் கூட விலகி கொண்டார்கள். ஆனால் குரூப் பி மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைத்து அதிகமாக தாங்கள் படித்திருக்கக்கூடிய விடயங்களை நினைவுபடுத்தி அல்லது அதை மீட்டி அந்த அடுத்த கஷ்டமான பரீட்சையில் இன்னும் சிறப்பான புள்ளிகளை வாங்கிக் கொண்டார்களாம். காரணம், அவர்கள் திறமையை நம்பாமல் உழைப்பை நம்பியதுதான் என்பதைத்தான் இந்த ஒரு ஆய்வு வந்து நிரூபித்திருப்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் வந்து மாணவர்களுக்கானது மட்டுமல்ல, எங்கள் எல்லோருக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வெற்றிகள் எல்லாம் திறமையால் வருபவை என்று சொல்லித்தான் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். உழைப்பால் வருவது என்று சொல்லி சிலர் எண்ணுகின்றோம். சிறிய வயதிலிருந்தே திறமையை நம்பாமல் உழைப்பை நம்பி வருகின்றவர்கள், வளர்கின்றவர்கள் அதிக தன்னம்பிக்கையோடு வளர்கின்றார்கள் என்று சொல்லி ஆய்வுகள் கூறுகின்றன. இதற்கு காரணம், அவர்கள் ஒரே நிலையில் தேங்கி நிற்பதில் மகிழ்ச்சி கொள்வதில்லை, தொடர்ந்து முன்னோறிக்கண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கின்றார்கள். அந்த மனோபாவம் அவர்களுடைய தொடர் வெற்றிக்கு காரணமாக அமைகின்றது. எனவே இந்த நிலையில் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு திறமை அவசியமே இல்லையா என்று சொல்லி நாங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் அதுக்கு பதில் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அவசியம்தான், ஆனால் அது மட்டுமே வெற்றிக்கு காரணம் என்று சொல்லி நாங்கள் நினைக்க தொடங்கிவிட்டால் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. நாம் நம்முடைய திறமையை மேலும் மேலும் வளர்த்து மேம்படுத்திக் கொள்வதை விட அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதில் தான் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்குவோம். எனவே நாங்கள் வித்தியாசமான முயற்சிகளில் இறங்க தொடங்குவோம். ஒரே மாதிரி எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்போம். அனாவசியமாக ரிஸ்க் எடுத்து எங்களது திறமை எங்காவது தோற்று போய்விடுமோ என்று சொல்லி ஒரு சந்தேகத்திலும் கூட தொடர்ச்சியாக ஒரே செயல்களை செய்து எங்களது திறமைகளை நிரூபிப்பதற்கான முயற்சியில் தான் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று சொல்லித்தான் அந்த உளவியல் இங்கு புரிய வைக்கப்படுகின்றது. இதற்கு நேர்மாறாக எங்களது உழைப்பில் நாங்கள் கவனத்தை குவிக்கும் போது வெற்றி தோல்வியை நினைத்து கவலைப்பட மாட்டோம். முயற்சிதான் முக்கியம் என்று சொல்லி நினைத்து அதே மனோபாவத்துடன் நுழைப்பவர்கள் பெரிய அளவில் முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் என்று சொல்லித்தான் இங்கு இந்த ஒரு முக்கியமான சிந்தனை வந்து பகிரப்பட்டிருக்கின்றது. அடுத்த முறை யாராவது உங்களை புத்திசாலி என்று சொல்லி பாராட்டினால் இந்த கொளரை தூக்கி விட்டுக்கொண்டு சிலிர்த்து போகாமல், இந்த புத்திசாலித்தனம் என்னுடைய உழைப்பால் வந்தது என்று சொல்லி அவர்களிடம் பெருமையோடு சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழகான இந்த முக்கியமான சிந்தனையும் கூட இந்த காலை இப்பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். 9:53 ஆகி இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

வியாழக்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை இன்றி அதே விலையாகத்தான் நாளைக்கும் இருக்கும், மாற்றம் இல்லாமல். ஆகஸ்ட் 14 இன்றைய அதே விலையில் தான் நீங்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு அழகான காலை பொழுதை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. 21 இப்போதைய வெப்பநிலை 24°C நாங்கள் இப்போது உணர்கின்றோம். 27 வரை வெப்பநிலை உயர்ந்து இன்று 32 கூடிய உணர்நிலையாக பிற்பகலில் உணரப்படும். சூரிய வெளிச்சமும் முகிலும் தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. மழைக்கான வாய்ப்புகள் இப்போது குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிகளவில் இன்று நாங்கள் மழையை சந்திக்கப் போவதில்லை. பெரும்பாலும் மழை இல்லாமல் வெளிச்சமும் முகிலும் தான் இணைந்திருக்குமாம். இரவில் 17 வெப்பநிலை 17 தான் உணரப்போகின்றோம். இரவு வேளை 8:24 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் வியாழக்கிழமையில் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையை பார்த்தோம் என்று சொன்னால் பிரதானமாக வெயிலோடு இருக்கின்ற பிரகாசமான ஒரு வெள்ளி. 25 வெப்பநிலை இருக்கு. 30°C உணரப்போகின்றோம். வீக்கெண்டை பொறுத்தளவில் ஆகஸ்ட் மாதத்தின் நடு பகுதிக்கு எங்களை கொண்டு செல்கின்றது. இந்த வார இறுதி சனிக்கிழமை பிரதானமாக வெயில், 22 வெப்பநிலை, 25 தான் கூடிய உணர்நிலையாக உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை மெல்லிய மழை தூறலோடு இருக்கக்கூடிய சாத்தியங்கள் பகல் பொழுது தொடர்பாக சொல்லப்படுகின்றன. காலை பொழுதிலும் மதிய பொழுதிலும் ஒரு 3 mm வரைக்கும் கூட மழை தூறல் இருக்கலாம். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் சற்று குறைவாகவே இருக்கும். 22 வெப்பநிலையாகவும் 26 உணர்நிலையாகவும் இருக்கும். ஒப்பீட்டளவில் இந்த வார இறுதியில் வந்து 30 தாண்டாத வெப்பநிலை உணர்நிலையோடு சற்று குறைவாக வெப்பநிலை உணர்நிலை இருக்கக்கூடிய சாத்தியங்களை தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. திங்கட்கிழமையை பொறுத்தளவில் பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலை, 28 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். செவ்வாய் 25-30 உணரப்படும். மெயின்லி சனியாகத்தான் செவ்வாய்க்கிழமை இருக்கப் போகின்றமை தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்படுகின்றன. காலை 10:01 ஆகியிருக்கின்றது. ஒயிட் ஹவுஸ் பிரஸ் செக்ரட்டரி கரோலின் லெவிட், அவர்தான் அந்த ஒரு ரோலை இதுவரைக்கும் வைத்திருக்கின்ற ஒரு யங்கஸ்ட் பர்சன் என்ற ஒரு சாதனையையும் படைத்த அந்த பெண் தனது குடும்பத்தை, இளம் குடும்பத்தை கவனிப்பதற்காக அந்த பதவியில் இருந்து இந்த மாத இறுதியில் விலகுகின்றமை தொடர்பான தகவல்கள் நேற்றைக்கு வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வரும் 28 வயதான கரோலின் லெவிட், அவருக்கு வந்து கடந்த மாதம் ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தமை தொடர்பாகவும் கூட அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவருக்கு ஒரு 2 ஒரு மகன் இருக்கின்ற நிலையில் இப்போது ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கின்ற நிலையில் தனது குடும்பத்தை கவனிப்பதற்காக இந்த ஒரு பிட்டர் ஸ்வீட் டிசிஷனை தான் எடுக்க வேண்டியதாகவும் கூட இருந்திருக்கின்றது என்று சொல்லி நேற்று புதன்கிழமை சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்றின் மூலமாக அவர் அந்த தகவலை பகிர்ந்திருந்தார். ஆனால் அவர் அந்த தகவலை பகிர்வதற்கு சற்று முன்னர் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் கூட இந்த பதவியிலிருந்து கரோலின் லெவிட் வந்து விலகுகின்றமை தொடர்பான உத்தியோகபூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் என்று சொல்லியும் கூட இங்கு இந்த செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. மகள் கடந்த மே மாதத்தில் பிறந்ததை தொடர்ந்து அண்மையில் தான் மீண்டும் ஒயிட் ஹவுஸுக்கு அந்த பதவிக்கு அவர் திரும்பியிருந்தார் என்பது தொடர்பான விவரங்களையும் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.

நேற்று வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த சோசியல் மீடியா போஸ்டில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற போது உண்மை என்ன என்று சொன்னார். எனது மகள் பிறந்ததுக்கு பிறகு ஒயிட் ஹவுஸுக்கு திரும்பியதிலிருந்து ஒயிட் ஹவுஸின் இந்த பத்திரிகை செயலாளருக்கு தேவைப்படக்கூடிய தொடர்ச்சியான நேரம், அது தொடர்பான அந்த ஆற்றல் மற்றும் முழுமையான கவனத்தை செலுத்திக் கொண்டே எனது இரண்டு இளம் குழந்தைகளுக்கும் சிறந்த தாயாக என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி எனது மனதுக்குள் நான் ஆழமாக உணர்ந்தேன். அதனால் தான் நான் கடைசியாக இந்த ஒயிட் ஹவுஸில் இருந்து விலகி எனது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டும் என்ற ஒரு முடிவை, ஒரு கடினமான முடிவைத்தான் நான் இப்போது எடுத்திருக்கின்றேன் என்று சொல்லித்தான் அவர் அந்த சோசியல் மீடியா போஸ்டில் அறிவித்திருந்ததையும் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இப்போது அவர் இந்த மாதத்தின் இறுதியிலிருந்து அந்த ஒயிட் ஹவுஸ் பிரஸ் செக்ரட்டரி என்ற ஒரு பதவியிலிருந்து விலகுகின்ற போது அவருக்கு பதிலாக யார் நியமிக்கப்படலாம் என்ற விபரங்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதுவரைக்குமே வெளியிடவில்லை என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்றில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பதவி விலகல் தொடர்பாகவும் கூட குறிப்பிட்டிருக்கின்றார். நான் அந்த நிலைமையை, அவரது நிலைமையை முழுமையாக புரிந்து கொண்டு அவரது அந்த முடிவை நான் மதிக்கின்றேன் என்று சொல்லியும் கூட கரோலின் லேவி தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருப்பதோடு மட்டுமல்லாமல் தனது சர்க்கிளில் அவர் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செல்வாக்கை கொண்டிருப்பார் என்று சொல்லித்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எழுதியிருக்கின்றதையும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தாங்கள் வந்து மிட்டர்ம் எலெக்ஷனை எதிர்கொள்ளப் போகின்றமை தொடர்பாகவும் கூட டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. எனவே அந்த தேர்தலில் வந்து தனது முதன்மையான அவுட் சைட் அட்வைசர்ஸில் ஒருவராக கரோலின் இருப்பார். அதே நேரம் இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் அவரது இன்ஃப்ளூயன்ஷியல் வாய்ஸ் வந்து தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லியும் கூட டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. லெவிட் அவரது அந்த பதவிக்காலத்தை பொறுத்தளவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு முன்பு பதவியில் இருந்திருக்கக்கூடிய அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் அவர்களது அந்த பிரஸ் செக்ரட்டரிஸ் வந்து நடத்தியிருக்கக்கூடிய அளவுக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளை லெவிட் வந்து அதிகளவில் நடத்தவில்லை என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனைய பத்திரிகை பிரஸ் செக்ரட்டரிஸ் வந்து நடத்தியிருக்கக்கூடிய அந்த ஒரு பிரஸ் மீட்டிங்ஸிலும் பார்க்க குறைவாகத்தான் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கின்றார் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த வெள்ளை மாளிகையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளின் போதும் சரி, அல்லது அமெரிக்க அதிபர் தனது பயணங்களின் போதும் சரி, செய்தியாளர்களுடன் தவறாமல் உரையாடக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து கடைபிடித்து வருகின்றார். எனவே இந்த பிரஸ் மீட்டிங்ஸில் எல்லாம் தனது செயல் திட்டத்தை அந்த சந்திப்பில் எடுத்து சொல்வதற்கும், அல்லது இந்த ஜனநாயக கட்சியினரை எதிர்கொள்வதற்கும், அல்லது பிரதான ஊடகங்களை தாக்கி பேசுவதற்கும் கரோலின் லெவிட்டை தானாம் அமெரிக்க அதிபர் இதுவரைக்கும் அனுப்பி வந்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இத்தகைய கடினமான அந்த பதவியிலிருந்துதான் மிக இளம் வயதில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட கரோலின் லெவிட் அவர்கள் விலகுகின்றார் என்பது தொடர்பான முக்கியமான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 10:06 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட் 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Mohammed Levy 437-477-7960 437-477-7960.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 437-263-2394-416-289-9993.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-216-2-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462 விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்டன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
3: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
4: MJS Gold House.
5: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
4: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
4: MJS Gold House.
5: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
0: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.

10:19 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வீடியோவின் காரணமாக நடிகர் விக்ரமுக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை தொடர்பான தகவல்கள் தான் அதிகம் பகிரப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. விளார் கிபான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரிய வகை குரங்கொன்றோடு விளையாடக்கூடிய ஒரு வீடியோ ஒன்றை விக்ரம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கடந்த August 10 திங்கட்கிழமை பதிவிட்டிருந்தார். அது வந்து உடனடியாக ஆன்லைனில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டிருந்தது. அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணப்பட்டு ஒரு சில மணி நேரங்களுள் அது நீக்கப்பட்டிருந்தது என்று சொன்னாலும், அதற்குள்ளே பலர் அது தொடர்பான பல செய்திகளையும் கூட சோசியல் மீடியாஸிலே வெளியிட தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த நிலையில்தான் இப்போது அழிந்து வரக்கூடிய அந்த விலங்குகளின் பட்டியலில் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த லார்கிபன் அந்த குரங்கு வந்து சட்டவிரோதமாக அங்கு கொண்டு வரப்பட்டதா என்றொரு கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. தனிநபர்கள் அதனை வைத்திருக்கலாம் என்று சொல்லி சட்டங்கள் இருந்தாலும் கூட அதற்கான அந்த டாக்குமெண்ட் வந்து மிகச்சரியாக இருத்தல் அவசியம் என்பது தொடர்பாகத்தான் அதிகாரிகள் இப்போது இந்த விவரங்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இந்த கிபன் விவகாரம் தொடர்பாக விக்ரம் தரப்பில் எந்த விதமான விளக்கமும் கூட வெளியிடப்படவில்லை என்பதையும் கூட செய்திகள் சொல்லுகின்றன. அந்த வீடியோவில் என்ன இருந்தது என்று சொல்லி பார்த்தால், விக்ரம் வந்து அந்த கிபன் அந்த சிறிய கிபனோடு விளையாடி கொண்டிருக்கின்றமை, அவர் அதனோடு பேசக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஈசி சேரில் அமர்ந்திருப்பது மாதிரி உட்கார்ந்திருக்கா என்று சொல்லி இந்த கிபன் தொடர்பாக விக்ரம் வந்து பேசியபடியே விளையாடக்கூடிய அந்த காட்சிகள் தான் இணையத்தில் வெளியிடப்பட்டது. விக்ரமின் புதிய பெட் என்று சொல்லியும் கூட ஒரு சில தலைப்புகள் அது தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்தன. ஆனாலும் அதுதான் அந்த பிரச்சனையும் கூட அங்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்ட் ஃபோனா அண்ட் ஃப்ளோரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று உருவாக்கப்பட்டது. சைட்ஸ் என்று சொல்லி சுருக்கமாக அழைப்பார்கள். இதில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை பூர்வீகமாக கொண்டவையாக இந்த லார்கிபன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குரங்குகள் வந்து அந்த முதன்மை லிஸ்டில் வந்து உள்ளடக்கப்பட்டிருந்ததையும் இங்கு குறிப்பிட முடிகின்றது. எனவே அரிதாக இப்போது அவை மாறியிருக்கக்கூடிய நிலையில் அவை தொடர்பான வர்த்தகமோ அல்லது அவற்றை கையாளுதலோ சரியாக ஆவணங்கள் வைத்திருக்கக்கூடிய வகையில் அனுமதி பெறக்கூடிய வகையிலும் கூட இருத்தல் அவசியம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை பொறுத்தளவில் காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் அல்லது அங்கிருக்கக்கூடிய தாவரங்களுக்கு சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் அச்சுறுத்தல் ஏற்படாமல் உறுதி செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டதாகவும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த IUCN என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் யூனியன் ஆன் கன்வென்ஷன் ஆஃப் நேச்சர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த IUCN கூட இப்போது தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அந்த விலங்குகளோ தாவரங்கள் தொடர்பான லிஸ்டை தொடர்ந்து புதுப்பித்து வருவதையும் கூட இங்கு சொல்ல முடிகின்றது. 1963 ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்குழு தீர்மானத்தில் இந்த மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து 109 மேற்பட்ட நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கின்றன. இந்தியாவும் கூட அதில் உள்ளடங்குகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் இந்த ஒப்பந்தங்களின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த லார்கிபன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குரங்கு அதனை பாதுகாக்கப்பட்ட விலங்காக மட்டும்தான் கையாள முடியும் என்பது தொடர்பாகத்தான் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்போதைய ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த June 5 ஒரு ஆண் மற்றும் 2 பெண் லார்கிபன்ஸ் வந்து இந்தியாவின் மணிப்பூரில் இருந்து தமிழ்நாட்டின் ஈரோட்டு மாவட்டம் அங்கு இருக்கக்கூடிய பெருந்துறை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூட கூறப்படுகின்றது. அந்த குரங்குகள் அங்கு கொண்டு வரப்பட்டமைக்கான நோக்கம் வந்து தத்தெடுப்பதுதான் என்று சொல்லியும் கூட உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரியாக அந்த குரங்குகள் அடப்ஷனுக்காக கொண்டு வரப்பட்ட நிலையில் அவற்றுக்கான அந்த சரியான
டாக்குமெண்ட்ஸ் தொடர்பாகவும் கூட கேள்வி கேட்கப்பட்ட நிலையில் அந்த மாதிரியான அனுமதி பெறப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை அங்கு காண முடியவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த குரங்குகள் மணிப்பூரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதியில் பெருந்துறையிலிருந்து 1 ஆண் மற்றும் 1 பெண் கிபன் குரங்குகள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய விக்ரமின் உறவினர் ஒருவருக்கு ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூட இப்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த கிபன்ஸின் துல்லியமான பூர்வீகத்தையும் அவற்றின் அந்த பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவையான ஆவணங்கள் இருந்தனவா என்பதை பற்றியும் இப்போது இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து கண்டறிவதற்கான முயற்சியைத்தான் முன்னெடுக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே வைல்ட் லைஃப் ஆக்டிவிஸ்டும் கூட இது தொடர்பாக அதிகம் இப்போது தங்களது கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த விலங்குகள் முதலில் இந்தியாவுக்குள் எப்படி நுழைந்தன என்று சொல்லியும் கூட அவர்கள் மிக அதிகமான கேள்விகளை எழுப்பியிருப்பதை பார்க்க முடிகின்றது. மணிப்பூர் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து மியான்மரை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்தியாவின் வடகிழக்கு பகுதியாகவும் கூட இருக்கின்றதாம். அரிய வகையான விலங்குகளின் சட்டவிரோதமான வர்த்தகத்திற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வழித்தடமாகவும் கூட மணிப்பூர் இருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கிபன்ஸும் கூட இப்படி டிராஃபிக்கிங்கின் மூலமாகத்தான் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லித்தான் இப்போது முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி தாய்லாண்டிலிருந்து, பாங்காக்கிலிருந்து மற்றும் மியான்மர் போன்ற இடங்களிலிருந்து ஆபத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி இந்தியாவுக்குள் கொண்டு வரப்படக்கூடிய சம்பவங்கள் நிகழ்கின்றன என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அண்மை ஆண்டுகள் என்று சொல்லி பார்த்தால் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருந்து வரக்கூடிய பயணிகள் தங்களது அந்த லாகேஜஸில் உயிரோடு இருக்கக்கூடிய ஊர்வன மற்றும் பறவைகள் மற்றும் மனித குரங்குகள் போன்றவற்றை மறைத்து வைத்திருந்ததை சுங்க அதிகாரிகள் பலமுறை கண்டறிந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதில் முக்கியமான ஒரு சம்பவம் 2025 ஜூலை மாதத்தில் 350 அரிய வகையான விலங்குகள் பாங்காக்கிலிருந்து மும்பைக்கு வந்திறங்கியிருக்கக்கூடிய ஒரு பயணியின் லக்கேஜில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இதே மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கின்றன என்று சொல்லியும் கூட இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. சென்னையிலும் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் பாங்காக்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பயணியிடமிருந்து ஆமைகள் மற்றும் உடும்புகள், பாம்புகள் போன்றவை, 31 வகையான அரிய வகை விலங்குகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூட அந்த சம்பவங்கள் நினைவுபடுத்தப்படுகின்றன. இந்த நிலையில்தான் இப்போது விக்ரம் வைத்திருக்கக்கூடிய அந்த கிபன் எப்படி வந்தது, அதற்கான சரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கின்றனவா என்பது தொடர்பான பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவைத்தான் இந்த கிபன்ஸ், லாகிபன்ஸ் வந்து பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய சிறிய வகையான மனித குரங்குகளாகத்தான் அவை வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய குரங்குகள் மாதிரி இந்த குரங்குகளுக்கு வந்து வால் இருப்பதில்லை என்பது இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம். இவற்றின் கைகள் மற்றும் கால்கள் மற்றும் விரல்கள் போன்றவற்றை கைகால்களில் இருக்கக்கூடிய அந்த விரல்களை பார்க்கின்ற போது ஏனைய விரல்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலான அந்த கட்டை விரல்கள் அவற்றுக்கு இருக்கும் என்பதும் கூட இன்னும் ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அளவில் சிறியவையாகவும் கூட இந்த குரங்குகள் இருக்கின்றன. நீண்ட கைகளை கொண்டிருப்பதன் காரணமாக போதும் மரங்களின் கிளைகளில் ஊசலாடியபடியே, அதாவது தொங்கியபடியே பயணிக்கக்கூடியவையாகவும் கூட இந்த பிளாக் கிபன்ஸ் வந்து கூறப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் 2 வகையான நிறங்களில் கூட அவை இருக்கின்றனவாம். ஒன்று வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்கும், இன்னும் ஒன்று வந்து கொஞ்சம் ஒரு அடர்த்தியான ஒரு பழுப்பு நிறம் அல்லது ஒரு கருமை நிறத்திலும் கூட இருக்கக்கூடியவையாக அந்த 2 இனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மியான்மர் தொடக்கம் தாய்லாந்து வரைக்குமே இந்த லாகிபன்ஸ் வந்து பரவி வாழக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. மலேசியாவிலும் கூட அவை ஒரு சில இடங்களில் இருக்கின்றன என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் மரங்களில் தான் இவை இயல்பாக வாழுகின்றன. மூங்கில் இணைந்திருக்கக்கூடிய காடுகள் அல்லது சதுப்பு நில காடுகளில் இவை வசிப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு நாளின் பெரும்பகுதியை இந்த மரங்களின் மேல் பகுதியில் தானாம் கழிக்கக்கூடிய விலங்குகளாக இவை இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் சிறிய வகையான மனித குரங்குகளைப் போல இந்த லாகிபன்ஸும் கூட நீர்நிலைகளை கடப்பதை பெரும்பாலும் தவிர்க்கின்றன. ஆறுகள், ஏரிகள், ஓடைகள் போன்றவை இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து இவை பெரும்பாலும் விலகி மரங்களில் இருப்பதைத்தானாம் விரும்புகின்றன என்பது தொடர்பாகவும் கூட
சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போது இந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு லார்கிபன் குரங்கோடு தான் நடிகர் விக்ரம் விளையாடி அந்த ஒரு காணொலி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றார். அது தொடர்பான விசாரணைகள் இப்போதும் தொடர்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 10:29 நிமிடம்.

0: The station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
9: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபு தேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:43 ஆகியிருக்கின்றது. ஆன்கோயிங் எபோலா அவுட் பிரேக் தொடர்பான கவலை வந்து ஐக்கிய நாடுகள் சபையினால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதைத்தான் இங்கு நாங்கள் காண இருக்கின்றோம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுவும் இது தொடர்பாக பேசியிருக்கின்றது. நேற்றைய தினம் புதன்கிழமை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால், இதுவரைக்கும் நாங்கள் இந்த எபோலா அவுட் பிரேக் தொடர்பாக பதிவு செய்த அந்த வரலாற்றை இப்போது பரவக்கூடிய அந்த புதிய அந்த எபோலா அவுட் பிரேக் வந்து தாண்டக்கூடும் என்பது தொடர்பான ஒரு தகவல் தான் பகிரப்பட்டிருக்கின்றது. ஒரு தசாப்தத்திற்கு முன்பு இந்த அவுட் பிரேக் வந்து வெடித்திருந்தது. அப்போது வந்து ஒரு 11,000 மக்கள் உயிரிழந்திருந்தார்கள். இதுவரைக்கும் நாங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த வரலாற்றிலேயே மிகவும் ஒரு மிக கடுமையான நோய் தாக்கமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதனை மிஞ்சக்கூடிய வகையில் இப்போதைய இந்த பரவல் வந்து காணப்படுகின்றமை தொடர்பான தகவல்களைத்தான் WHO வெளியிட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. டெட்ரோஸ் அட்னம் கேப்ரியேசிஸ் இப்போது வெஸ்ட் ஆப்பிரிக்கன் எபோலா அவுட் பிரேக் தொடர்பாக பேசியிருக்கின்றார். 2014-2016 அந்த எபோலா அவுட் பிரேக் வந்து பெரும் தாக்கத்தை அந்த பகுதிகளில் ஏற்படுத்திய போதுதான் 11,000 அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த நோய் தொற்றின் காரணமாக. ஆனால் இப்போது அதிலும் பார்க்க அதிகரித்த ஒரு தாக்கம் ஆரம்பித்திருக்கக்கூடும் என்பதைத்தான் எங்களால் ஊகிக்க முடிகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த முறை வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கன் பகுதிகளில்தான் அந்த தாக்கம் உயர்வாக இருந்தது. ஆனால் இப்போது ஈஸ்டர்ன் கொங்கோ இன்னும் வெவ்வேறு இடங்களிலும் கூட அதன் தாக்கம் மிக விரைவாக பரவி வருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எபோலா அவுட் பிரேக் தொடர்பான ஒரு டிக்ளரேஷன் வந்து கடந்த 15 தான் WHOவினால் வெளியிடப்பட்டிருந்தது. அதனால் அதற்கு முன்பே, அதாவது இந்த வருடத்தின் பிப்ரவரி மாதத்திலிருந்தே தொற்றுக்கள் பரவ ஆரம்பித்திருந்தன என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்களும் வெளியிடப்பட்டிருந்தன. இதுவரைக்கும் ஒரு 4 கிட்டத்தட்ட ஒரு 4 கடந்திருக்கின்ற நிலையில் 2,000 அதிகமானவர்கள் இந்த தொற்றின் விளைவாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 4,300 அதிகமான கேசஸ் அங்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ரீசன்ட் எபோலா அவுட் பிரேக் என்று சொல்லி பார்த்தால், இது வந்து மிக அரிதான பண்டி பைக்யோ என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒரு வைரஸின் அந்த ஒரு இனம் காரணமாகத்தானாம் அதிக தாக்கத்தை இப்போது அது ஏற்படுத்துகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கான சரியான அந்த ட்ரீட்மெண்ட்டோ அல்லது வேக்சினோ இன்னமும் கூட கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே WHO என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இந்த அவுட் பிரேக் ஹேட் அ பிக் ஹெட் ஸ்டார்ட் என்று சொல்லித்தான் WHO நேற்றைய தினம் தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈஸ்டர்ன் கொங்கோவில் இருக்கக்கூடிய ரிமோட் பார்ட்ஸ் வந்து மிக அதிகமாகவே பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கின்றன. அங்கு வந்து உள்ளூர் மோதல்களும் கூட தொடரக்கூடிய நிலையில் அதிகம் பேர் தொடர்ந்து பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு அருகிலே எல்லையாக இருக்கக்கூடிய சவுத் சூடான், உகாண்டா மற்றும் ருவாண்டா போன்ற பகுதிகளிலும் கூட தாக்கங்கள் உணரப்படுகின்றமை தொடர்பான தகவல்களும் பகிரப்பட்டிருப்பதை இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் அதிகமான கேசஸும் சரி, அதிகமான உயிரிழப்புகளும் சரி, பதிவாக இருக்கக்கூடிய இடங்களை பார்க்கின்ற போது அங்கு வந்து இந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அதிக அளவிலே கடமையில் இல்லாத இடங்களாகவும் கூட அவை காணப்படுகின்றனவாம். அவர்கள் சென்றடைய முடியாத பகுதிகளாகவும் கூட அவை இருக்கின்றன. அதே நேரம் மிக மிக பாதிப்படைந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய பகுதிகளாகவும் கூட அவை இருக்கின்றனவாம். அங்கு இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் சென்டர்ஸில் தேவைப்படக்கூடிய மருத்துவ உபகரணங்களும் கூட மிக குறைவாகவே காணப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அங்கு வேலை செய்யக்கூடிய அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கும் கூட மிக குறைவான சம்பளங்கள் தானம் வழங்கப்படுகின்றது. எனவே இது எல்லாமே அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வாய்ப்பை குறைக்கின்றது என்று சொல்லி WHO தெரிவித்திருக்கின்றது. இதை தாண்டி அங்கிருக்கக்கூடிய இந்த சமூகங்கள் இடையே பரவக்கூடிய மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான தகவல்கள், இந்த தொற்றுக்கள் தொடர்பாக பகிரப்படுவதன் காரணமாக பலர் சிகிச்சைகளுக்கும் கூட வைத்தியசாலைகளை நாடுவதில்லை என்பது அதன் பரவல் உயர்வாக இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது என்பது தொடர்பாகவும் கூட இப்போது இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் WHOவின் டிரெக்டர் ஃபார் ஹெல்த் எமர்ஜென்சி அலர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆப்ரேஷன்ஸ் டாக்டர் அப்ரஹாம்
மஹமூத் இந்த விடயம் தொடர்பாக என்ன சொல்லியிருந்தார்னு சொல்லி பார்த்தால், இந்த தொற்று, இந்த அவுட் பிரேக் அறிவிக்கப்பட்ட 6 மாதங்களில் அதன் உச்சத்தன்மை உணரப்படக்கூடியதாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் அவர் கூறியிருக்கின்றார். அதே நேரம் 9-12 மாதங்கள் வரைக்கும் அந்த அவுட் பிரேக் நீடிக்கக்கூடிய சாத்தியங்களை இப்போது நாங்கள் பார்க்கின்றோம் என்பதையும் சொல்லியிருக்கின்றார். கடந்த முறை 2014-2016 அவுட் பிரேக்கின் போது முதல் 1000 பேர் வந்து கொல்லப்படுவதற்கு கிட்டத்தட்ட 1 வருட காலம் எடுத்திருக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இப்போது மிக குறைந்த காலத்திற்குள்ளேயே 2000-க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றமை அதன் பரவல் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு தாக்கத்தின் தீவிரத்தை எங்களுக்கு சொல்லுகின்றது என்பதை கூறியிருக்கின்றார்கள். இப்போதே இந்த வாண்டிபாக்கியோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த வைரஸுக்கு எதிரான 2 வேக்சின்ஸ் வந்து பரிசோதனை நிலையில் காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே பாசிபிள் ட்ரீட்மெண்ட்ஸுக்கான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து இப்போது பல இடங்களிலும் முன்னெடுக்கப்படுகின்றதாம். அந்த எபோலா தொற்று தொடங்கிய இடம் என்று சொல்லி கூறப்படக்கூடிய இட்டூரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொங்கோவின் ப்ராவின்ஸ் வந்து அதிகம் பாதிப்பை இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த இடங்களில் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த வாண்டிபாக்கியோ அந்த வைரஸுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 வேக்சின்ஸ் வந்து விலங்குகளில் ஒரு நம்பகத்தன்மையை வெளிப்படுத்தியிருக்கின்ற நிலையில் முதல் தடவையாக மனிதர்களிடையே அவை பரிசோதிக்கப்பட இருக்கின்றமை தொடர்பாக நேற்றைய தினம் புதன்கிழமை WHO அறிவித்திருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் இப்போதைய இந்த அவுட் பிரேக் வந்து ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கின்ற ஒரு விலங்கிலிருந்து ஒரு மனிதருக்கு முதலில் பரவி இருக்கலாம் என்று சொல்லித்தான் இப்போது அந்த விளக்கங்களும் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் தொடர்ச்சியான பரவல்கள் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. இதற்கு முன்பு ஏற்பட்டிருக்கின்ற அந்த அவுட் பிரேக்ஸின் காரணமாக இப்போதே இந்த வைரஸ் பரவவில்லை என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், 2007-2012 முதலில் இந்த மனிபாக்கியோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த வைரஸின் காரணமாக ஏற்படுகின்ற அந்த எபோலா அவுட் பிரேக் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதாம். ஆனால் அந்த அப்போதைய வைரஸின் அந்த தன்மையிலிருந்து இப்போதைய இந்த வைரஸ் வந்து வேறுபட்டதாக இருக்கின்றது. ஜெனட்டிக்கலி வந்து அது வேறுபாடு கொண்டதாகவும் கூட காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இப்போதைய இந்த எபோலா அவுட் பிரேக் தொடர்பாக 10:51 இருக்கின்றது. இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், ஸ்ரீ லங்கன் dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM
1: Women's Jewelry, 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ்.

0: 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
1: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

காலை 11:03 ஈஸ்டெஃபோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது வியாழக்கிழமையின் காலை வழி. ஈஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-842-4112 ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியினூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்டெஃபம் 102.7. எரிபொருள் விலை இன்று போலதான் நாளைக்கும் மாற்றமில்லாமல் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்படுகின்றன. 23 இப்போதைய வெப்பநிலை, 27 நாங்கள் உணர்நிலையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். வானம் முகில் குட்டங்கள் இருந்தாலும் சூரிய வெளிச்சத்திற்கு வழிவிடுகின்றது. வெளிச்சமும் முகிலும் இன்று தொடர்ந்து இணைந்திருக்கப் போகின்ற நிலைமைதான் பெரும்பாலான இடங்களில் தொடரப்போகின்றது. 27 வரை வெப்பநிலை உயர்ந்து 32 இன்று நாங்கள் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவில் 17 வெப்பநிலை உணர்நிலையும் சற்று சரிந்திருக்கும். 28-24 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில் இருக்கும். 25 வெப்பநிலை, 30 வரை உணரப்போகின்றோம். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வார இறுதியை பொறுத்தளவில் ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதியாகவும் கூட அமையப்போகின்றது. சனிக்கிழமை வந்து 22-25 நாங்கள் உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் பகல் வேளை நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமைதான் வெளிச்சம் குறைவாக இருக்கின்ற பகல் பொழுது எதிர்வு கூறப்படுகின்றது. மழை தூரலோடும் கூட காலை மதிய பொழுதுகள் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. 22 வெப்பநிலை, 26 வரை நாங்கள் உணர்நிலையை பெறப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை வெயில் அதிகம் இருக்கும். 24 வெப்பநிலை, 28 உணரப்படும். செவ்வாயும் கூட பிரதானமாக வெயில் தான். 25 வெப்பநிலையாகவும் 30 உணர்நிலையாகவும் இருக்கும் என்பதை இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. 11:05 ஆகியிருக்கின்றது. காலநிலை வல்லுநர்கள் இப்போது ஹவாய் தீவை அதிகம் கவனிக்கின்றார்கள். காரணம் என்று சொன்னால், ஹவாய் வந்து இப்போது ஒரு புதிய ட்ராபிக்கல் ஸ்டோமை சந்திக்க இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் தான் அதிகம் வெளியிடப்படுகின்றன. கடும் காற்று, மிக மிக அதிகமான மழை, அதிகமான கடல் அலைகள் போன்றவை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லித்தான் எதிர்வு கூறல்கள் தரப்பட்டிருக்கின்றன. நேஷனல் ஹரிகேன் சென்டர் இப்போது ஒரு ட்ராபிக்கல் ஸ்டோம் என்று தொடர்பாக தகவல்களை பகிர தொடங்கியிருக்கின்றது. மத்திய பசிபிக் பகுதியில் 1C என்ற ஒரு ட்ராபிக்கல் ஸ்டோம் என்று உருவாகி அது நாளைக்கு அல்ல, இன்று வியாழக்கிழமை மாலை பொழுதளவில் லாலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வெப்பமண்டல புயலாக அதிகம் அது வலுப்பெறப் போகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பான வார்னிங்ஸ் இப்போதே வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட காண முடிகின்றது. இப்போதே அந்த எதிர்வு கூறுகளின் அடிப்படையிலே ஹவாயை வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை அது தீவிரமான தாக்கத்திற்குள் கொண்டு வரலாம். அப்போதுதானாம் அது அந்த தீவுகளின் பெரும்பாலான பகுதியை அண்மிக்கின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே லேட் ஃப்ரைடே அல்லது ஏர்லி சாட்டர்டேயில் தான் அதிக தாக்கங்கள் உணரப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக மிக பலமான காற்று, மிக கடுமையான மழை என்பவற்றின் காரணமாக பல இடங்களிலும் அதிக பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பது தொடர்பான வார்னிங்ஸ் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஹவாயின் பல இடங்களிலும் 100-250 மில்லிமீட்டர் அளவிலான ரெயின்ஃபால் இருக்கக்கூடும் என்று சொல்லி கூறப்பட்டாலும் கூட ஒரு சில உள்ளூர் பகுதிகளில் மழை வந்து 500 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட சாத்தியமாக இருக்கலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சரிவான பகுதிகளில் இந்த அளவுக்கு மழை பொழிகின்ற போது அது வந்து மண் சரிவுகளுக்கும் கடும் வெள்ளத்திற்கும் காரணமாக அமைகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான தாக்கங்கள் வந்து மிக கடும் பாதிப்புகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஹவாயில் நாளைக்கும் நாளை மறுதினமும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு வெப்பமண்டல புயல் தொடர்பாக என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் இந்த மாதிரியான தாக்கத்தின் விளைவாக கடல் அலைகளும் கூட மிக அதிகமாக உயர்வாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கடற்கரைக்கு செல்லக்கூடியவர்களுக்கான எச்சரிக்கைகளும் கூட விடுக்கப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. ஹவாய் அதன் அமைவிடத்தை பொறுத்தளவில் அந்த தீவுக்கு ஒரு சில நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் தொலைவில் உருவாகக்கூடிய அந்த வெப்பமண்டல புயல்களின் காரணமாக வழக்கமாகவே அந்த பகுதிகளை கடும் காற்றும் பெரிய கடல் அலைகளும் தாக்குவது வந்து சாதாரணமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றதாம். ஆனாலும்
ஒரு வெப்பமண்டல புயல் ஒன்று முழுமையாக அந்த தீவுகளுக்கு மேலாக நகர்வது என்பது அரிதான ஒரு விடயம் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தான் எதிர்வரும் ஒரு சில நாட்கள் வந்து ஹவாய் தீவு சந்திக்க இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் இப்போது வெளியிடப்படுகின்றன. 11:08 நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்பும் கலைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொஃபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் ஆரம்ப நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 முதல் ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில். உணர்வு டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street North-இல் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: ஸ்காப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
5: என்ன யோசின?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் காலை 11:23. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் 14 வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர பெருவிழாவை முன்னிட்டு காலை 7 முதல் மதியம் 1 வரையும் நவதுர்க்கை அம்மனுக்கு 108 திரவிய அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றனர். 15 சனிக்கிழமை யூத் ஆனுவல் ஈவெண்ட் நடைபெறவுள்ளது. காலை 8 முதல் 10 வரை இளைஞர்களின் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். மேலதிக தொடர்புகளுக்கு 9058839119.
1: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
3: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 4167882426. ப்ராப்பர்ட்டி வலியையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
1: Markham and Matt Nicholson, the pill, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
5: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures, 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408-0, 4-446-408-0.
10: திசையெங்கும் கேட்கும் இசை.

பிரியங்கா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். 11:32 பெரும்பாலானவர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய ஒரு பருவ காலம், கோடை காலம். நிறைய எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் அதனை அனுபவிக்க தொடங்குகின்றோம். விரைவாகவே அது கடந்து போய்விடுகின்ற ஒரு உணர்வு தான் ஒவ்வொரு வருடமும் எல்லோருக்கும் கூட ஏற்படும். இந்த முறை இந்த சமழும் கூட ஒரு 1/3 கிட்டத்தட்ட நிறைவாக இருக்கின்றது. இன்னும் ஒரு மாதமும் ஒரு வார காலமும் தான் இந்த கோடை காலத்தில் உத்தியோகபூர்வமாக நாங்கள் எங்களது கைகளிலே வைத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட நிறைய மாற்றங்கள் வெளிப்புறத்தில் இந்த கோடையை நாங்கள் இப்போது இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பது தொடர்பாக தென்படுகின்றமை தொடர்பான ஒரு கட்டுரை தான் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. சூரியன் வந்து அதன் சாய்வு கோணத்தில் இப்போது இந்த லேட் சம்மர் ஸ்கையை அண்மித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் கருத்து என்னென்னு சொன்னால், ஃபால் சீசன் வந்து எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. வெளிப்புறத்தில் பார்க்கின்ற போது பிளண்டி ஆஃப் சம்மர் வெதர் இப்போதும் கூட இருக்கின்றது என்று சொன்னாலும், இந்த சன்செட்ஸ் அதனை நாங்கள் கவனிக்கின்ற போதுதான், சூரியன் மறைகின்ற அந்த நேரம் அதனை நாங்கள் கவனிக்கின்ற போது அது வந்து இப்போது விரைவாக்கப்பட்டு கொண்டு செல்லுகின்றமை தொடர்பாக எங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். தாமதமாக மறையக்கூடிய அந்த சூரியனை இப்போது நாங்கள் இழந்து வருகின்றோம். மிக விரைவாகவே எங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அவர் போய்விடுகின்றார் ஒவ்வொரு நாளும் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இலை உதிர் காலத்தின் அந்த ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய வகையில் தான் வானத்தில் வந்து சூரியனின் அந்த ஒரு கோணம், சன் ஆங்கிள் வந்து விரைவாக இப்போது குறைந்து வருகின்றது என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதுவும் ஒரு சீரான குறைவாக அது இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 3 பகல் இழக்கப்படுகின்றது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உண்மையாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு 3 பகல் வெளிச்சத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஃபால் சீசனை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் என்பதுதான் கொஞ்சம் கசப்பான ஒரு உண்மை. ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். டொனோ என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த சம சோல்ஸ்டிஸ் அப்போது தான் நாங்கள் உத்தியோகபூர்வமாக கோடை காலத்தை வரவேற்கின்றோம். இந்த முறை வந்து 21 அது இருந்திருக்கின்றது. எனவே அந்த சம சோல்ஸ்டிஸின் போதுதான் அதிஉச்ச பகல் பொழுதை நாங்கள் அதிக நேரம் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். டொனோவை பொறுத்தளவில் அப்போதைய அந்த சூரிய கோணம், சன் ஆங்கிள் வந்து 70 இருந்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சன் ஆங்கிள் வந்து சரிந்து கொண்டே வந்து ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ் அதனை நாங்கள் இப்போது நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த டைம் ஜோன் மற்றும் இந்த லாட்டிடியூட், நேர மண்டலம் மற்றும் இந்த அட்சரேகை, அதன் தாக்கத்தின் காரணமாக கனடா முழுவதுமே சூரியன் மறையக்கூடிய நேரம் வந்து குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்து வருகின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடங்களின் அடிப்படையிலும் கூட அந்த நேர காலம் சற்று வேறுபடலாம். ஆனாலும் எல்லா இடங்களிலுமே இந்த சூரியன் வந்து இப்போது விரைவாக மறைய தொடங்குகின்றது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மான்ட்ரியல் அந்த பகுதியை பொறுத்தளவில் 8 பின்னர் சூரியன் மறைகின்ற அந்த கடைசி நாள் வந்து August 15 இருக்க போகின்றதாம். கனடாவில் இருக்கின்ற செயின்ட் ஜான்ஸ் அந்த பகுதியை பொறுத்தளவில் அங்கு வந்து கடைசியாக 8 பிறகு சூரியன் மறைகின்ற பொழுது August 21 இருக்க போகின்றதாம். ஹாலிஃபாக்ஸ் அது வந்து 8 பிறகு சூரியன் மறைகின்ற அந்த கடைசி நாளை August 26 சந்திக்க போகின்றது. எனவே எல்லாவற்றையும் சொல்லுகின்றோம். டோனோ போது என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கும். August 27 தான் கடைசியாக நாங்கள் 8 பிறகு சூரியன் மறைகின்ற அந்த ஒரு பொழுதை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து சூரியன் வந்து 8 முன்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக விரைவாகவே மறைய தொடங்கும் என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அந்த சமர் சோல்ஸ்டிஸ் நிகழ்ந்திருக்கின்ற அந்த ஒரு சமரின் ஆரம்ப கால பகுதியில் 9:00 அண்மித்த நிலையில் தான் நாங்கள் சூரியனை அனுப்பி வைத்திருந்தோம். ஆனால் இப்போது 8:30 நெருங்கி இருக்கின்றது. இன்றைக்கு வந்து 8:24 என்று சொல்லித்தான் டோனோவில் சூரியன் மறையக்கூடிய நேரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இனி அந்த மறைகின்ற பொழுது விரைவாக்கப்பட்டு கடைசியாக
ஆகஸ்ட் 26 திகதியில் 8 மணிக்கு சூரியன் மறையக்கூடிய நிலைமை இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். மணிக்கோம் டோனோவை பொறுத்தளவில் ஆகஸ்ட் 27 தேதி என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதே நேரம் கனடாவில் இருக்கக்கூடிய ஏனைய ஒரு சில இடங்கள், அதாவது இந்த வடக்கு அட்சரேகை நொதர்ன் லாட்டிடியூட்ஸில் இருக்கக்கூடிய பகுதிகள், பிரேரிஸின் பெரும்பாலான பகுதிகள் வந்து 8 மணிக்கு முன்னரான சன்செட் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு பிறகுதானாம் வரப்போகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். எனவே செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதி வரை 8 மணிக்கு முன்னதான சூரிய அஸ்தமனம் தாமதமாகிக் கொண்டிருக்குமாம். அங்கே இருந்தாலும் ரெஜினா வந்து அந்த நேரமண்டல அமைப்பின் காரணமாக அந்த ஒரு தன்மைக்கு சற்று விதிவிலக்காகவும் கூட இருக்கின்ற ஒரு பகுதி என்று சொல்லியும், குறிப்பாக அந்த இடங்கள் தொடர்பான தகவல்களையும் கூட இங்கு பகிரப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே பகல் குறைந்து இரவு பொழுது நீளப்போகின்றது. இப்போது பகலை நாங்கள் சுருக்கமாகத்தான் சந்திக்கப் போகின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளிலும் 1-3 நிமிட பகலை இழந்து கொண்டு எனவே பகல் பொழுது குறுகி கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளுமே சூரியனின் அந்த ஒரு ஆங்கிள் வந்து கோணம் வந்து குறைந்து வருவதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்திக்கக்கூடிய சராசரி வெப்பநிலையும் கூட படிப்படியாக குறைய தொடங்குகின்றது. எனவே இதை வந்து நாங்கள் இந்த குளிர்ந்த காலநிலைக்கு மாறுவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் ஆரம்பிக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதத்தில் டொனோவின் ஆவரேஜ் டே டைம் ஹை என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஒரு 26 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்குமாம். ஆனால் செப்டம்பர் மாதத்தில் அந்த ஒரு நாளிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய சராசரி உயர்ந்த வெப்பநிலை 22.3 டிகிரி செல்சியஸ் ஆக குறைவடையும் என்பதையும் கூட இங்கு சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதே நேரம் இந்த வெப்பநிலை குறைவு என்று சொல்லி பார்த்தால் பிரேரிஸ் முழுவதும் இன்னும் அதிகமாக உணரப்படக்கூடியதாக இருக்குமாம். கனடாவின் இந்த பிரேரிஸ் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அங்கு வந்து ஆகஸ்ட் மாதத்தின் சராசரி அதிகபட்ச வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்குமாம். செப்டம்பர் மாதத்தில் அது 19.6 டிகிரி செல்சியஸ் ஆக குறையும் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஓட்டம்னல் ஈக்வனெக்ஸ் ஆக அமையப்போகின்றது என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்க இருக்கின்றோம். இது வந்து இலையுதிர்கால சம இரவு என்று சொல்லித்தான் இங்கு மொழிபெயர்க்கப்படுகின்றது. அதற்கு நாங்கள் இன்னும் ஒரு சில வாரங்கள் தொலைவிலே இருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு கூற முடிகின்றது. இந்த முறை செப்டம்பர் 22 ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் அன்றுதான் அந்த ஓட்டம் நாள் இக்கோனக்ஸை வந்து நாங்கள் சந்திக்க போகின்றோம். அப்போதுதான் உத்தியோகபூர்வமான இலை உதிர்காலத்தின் ஆரம்பம் இருக்கும் நொதர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்தளவில் என்பதைத்தான் இங்கு நாங்கள் இந்த மாற்றம் தொடர்பாகவும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த நாளில் பகலும் இரவும் மீண்டும் சமமாக இருக்கும். அதற்கு பின்பு இரவு பொழுது அதிகரிக்க பகல் பொழுது குறைந்து கொண்டே போகக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் வானியலாளர்கள் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இங்கு தெரிந்து கொள்ளலாம். கோடையின் இந்த இதமான வெப்பம் இப்போதும் கூட சற்று நீடித்திருந்தாலும் கூட இலையுதிர்காலத்தின் குளிர்கால நாட்கள் மிக வேகமாக எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. 11:40 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள் அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkirana Ahmed Thamsi 437-860-7002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கம் & ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
8: Easy. Easy. Easy. Tune பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.

நிரம்பி பொழுது 11:51 ஆகி இருக்கின்றது. நேற்று என்று நாளை நிறைவு பகுதியை நாங்கள் எட்டி இருக்கின்றோம். 24 இப்போதைய வெப்பநிலை 30°C வழியிலே உடனடியாகவும் உணரப்படுகின்றது. சூரிய வெளிச்சமும் முகிலும் அடைந்திருக்கின்ற பகல் பொழுது இன்று நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்க கூடியதாக இருக்கும். அதே நேரம் இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்று உங்களது இரவு வானத்தை அவதானிக்கின்ற போது ஒரு விண்கல் பொழிவை நாங்கள் உச்சத்திலே பார்க்க முடியும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். பெர்சீட் மீடியோ ஷவர் வந்து அதன் பீக்கை என்று எட்டுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அமேசிங் அனுவல் செலஷியல் லைட் டிஸ்பிளேயாக அது இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. எனவே இரவில் உங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த இருட்டான அந்த பொழுதில் இரவு வானத்தை அவதானிக்கின்ற போது சற்று பொறுமையோடு காத்திருந்தால் உங்களுக்கும் கூட அந்த வாய்ப்பு, அந்த விண்கல் பொழிவை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் என்பதையும் கூட இங்கு தெரிவித்துக் கொள்ளலாம். எரிபொருள் விலை மாற்றமில்லாமல் இன்றைய அதே விலையில் தான் நாளைக்கும் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றன. இதுவரை நேரமும் வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்து அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: Best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-89-2710, கவுர் 6472-33-6129.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
5: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறுசுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
2: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட் கடை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக்கொள்ளுங்கள்.

செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ் 2010 எல்ஸ்மியர் ரோட் யூனிட் 11 ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சியோன் டாக்ஸ் .ca.

0: அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேயர்களின் இருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வலையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது. அதேபோன்று எங்களுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் மொபைல் டிவைஸை சூடாக இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கு eastfm.ca. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகள முடியும். அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழுடாகவும், யூடியூபில் eastfm 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகளலாம். அதே போன்று eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வெளியே வந்து வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியும் நாங்கள் பார்க்கலாம். 25 டிகிரியாக இருக்கின்றது. 27 என்ற அதிகூடிய வெப்பநிலை. சூரிய வெளிச்சம் பிரதானமாக இருக்கின்ற ஒரு பொழுதாகவும் இருக்கப் போகின்றது. நாளைக்கும் அப்படித்தான் இருக்க போகிறது. நாளைக்கு 26 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். ஒரு மெல்லியோர் ஏசி போட்ட மாதிரி நல்லா தான் இருக்கு ஒரு சில்லண்டு. சரி, அப்படியே வந்து எரிபொருள் விலையும் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். நள்ளிரவுக்கு பின்னர் என்ன நடைபெறும் அப்படின்னு சொல்லி நேற்றிலிருந்து இன்று வந்து எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நாளை பார்க்கும்போது நாளைக்கும் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. 12:02 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

12:08 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வீக்கெண்டிலும் ஏராளமான நிகழ்வுகள் இடம்பெறப்போகின்றன. குறிப்பாக வந்து ஹாண்டா இண்டி நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. 160,000 அளவிலான மக்களாவது வருவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். இந்த தடவை முதல் தடவையாக வித்தியாசமாக வழக்கமாக ட்ரோனோ பகுதியில் தான் இது நடைபெறும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாக்கத்திலே இடம்பெற போகிறது. ஆண்டாரியோ ஹாண்டா டீலர்ஸ் இண்டி இன் மாக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிதாக முதல் முறையாக இது இடம்பெற போகிறது. அதற்கான தொடக்க விழாக்கள் இந்த பார்ட்டிஸ் எல்லாம் கடந்த வார அதாவது வெள்ளிக்கிழமையிலே இடம்பெற்றிருந்ததும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நிலையில தான் இப்போது மாக்கம் வெரி எக்ஸைட்டடாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 3.52 கிலோமீட்டர் அளவில் கொண்டதாக இந்த சுற்றுப்பாதை இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஆஃபிஷியலி 12:22 ஞாயிற்றுக்கிழமை தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கனடாவினுடைய என்டிடி இண்டிகா சீரீஸ் வந்து ஆஃபிஷியலி ஹேப்பன் பண்ண இருக்கின்றது சண்டே அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வார இறுதி முழுவதும் அது தொடர்பான நிகழ்வுகள் இடம்பெறப்போகின்றன வெள்ளி சனி அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வெப்சைட்டுக்கு சென்று இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அப்படி என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கின்றன, அவற்றையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. இந்த வீக்கெண்ட் என்பது பிஸியாக இருக்குமாம். ட்ரோண்டோ ஐலண்டை பொறுத்தளவிலே அவை டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் ஆன்லைனில் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு மேலதிக நேர விரயங்களை தடுக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை toronto.ca போய் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் என்பதையும் சிட்டி வந்து ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
5: Ideal Dreams Entertainment and Maja Valangam Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Bija Jewelry. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
11: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்ற தொடர்ந்து ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
12: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

12:24 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழைத்துக் கொண்டிருக்கின்றது. ட்ரோனோவில் பீச்சஸ் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால், ட்ரோண்டோவில் இருக்கின்ற ஒரே ஒரு பீச் மட்டும்தான் இன்றைக்கு சேஃப் இல்லை. ஈக்கொலை லெவல் அதிகமாக இருக்கின்றது. இனி எல்லாமே வந்து சேஃபாக இருக்கின்றது. ட்ரோண்டோ பகுதியில் சனி சைட் பீச் மாத்திரம்தான் இன்றைக்கு ஸ்விம்மிங்குக்கு ஏற்றதாக இல்லை. இனி அனைத்து பீச்சஸும் வந்து ட்ரோண்டோவில் இருக்கின்றவை ஸ்விம்மிங்குக்கு சேஃபாக இருக்கின்றன. சரி, அப்படியே வந்து பார்க்கலாம். ஆண்டாரியோ அரசாங்கம் ஒரு முக்கிய ஒரு விடயம் தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. என்ன அப்படின்னு சொன்னால், உடனடியாக அமலுக்கு வரும் வகையிலே சில சமூக நல உதவி திட்டங்களில் கொண்டு வரப்படுகின்ற மாற்றம் தொடர்பாகத்தான் அறிவித்திருக்கின்றது. இன்றைக்கு இது தொடர்பாக மினிஸ்டர் ஆஃப் சில்ட்ரன் கம்யூனிட்டி அண்ட் சோஷியல் சர்வீசஸ் அவர் தான் சொல்லியிருக்கிறார் இது தொடர்பான அறிவித்தலை. ஆண்டாரியோ ஒர்க்ஸ், அதே போன்று ஆண்டாரியோ டிசபிலிட்டி சப்போர்ட் ப்ரோக்ராம், இதில் வந்து மாற்றங்கள் வருகின்றன. ஒரு சிலருக்கு வந்து இனிமேல் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட மாட்டாது என்பதுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், கொஞ்சம் கடினமான காலங்களில் கடினப்படுபவர்களுக்கு அரசாங்கம், அதாவது ஆண்டாரியோ அரசாங்கம் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் சட்டத்துக்கு புறம்பான வகையிலே ஒன்டாரியோவில் தங்கியிருப்பவர்களுக்கு, நாட்டிலே தங்கியிருப்பவர்களுக்கு இந்த உதவி இனிமேல் கிடைக்கப் போவதில்லை அப்படி என்று சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவிலே வந்து சட்டவிரோதமான முறையில் இருப்பவர்களுக்கு, அதாவது சட்டத்திற்கான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து சரியான இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் இல்லாமல், லீகல் இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் இல்லாமல் யாராவது இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இனிமேல் இந்த சோஷியல் அசிஸ்டன்ட் பேமெண்ட்ஸ் வந்து கிடைக்கப் போவதில்லை அப்படி என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இது இருக்க போகின்றதான். இந்த மாற்றம் இப்போது வந்திருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆண்டாரியோக்குள் இது வரப்போகின்றது. இதன் அடிப்படையிலே வந்து சட்டவிரோதமாக வசிப்பவர்கள், மாணவர் விசாக்களில் வந்தவர்கள், அதே போன்று இந்த ஒர்க் விசாவில் வந்தவர்கள் போன்றோர், அது மாத்திரமல்ல தற்காலிகமாக தங்குவதற்கு வந்தவர்கள், ஒரு டெம்பரரி விசாவில் வந்தவர்கள், விசிட்டர்ஸ் விசாவில் வந்தவர்கள், இப்படி என்று சொல்லி பல கேட்டகரிஸில் இருப்பவர்களுக்கு இந்த சமூக உதவி திட்டங்கள் வந்து இனிமேல் உதவாது, அதாவது அவை இனி அவர்களுக்கு அந்த உதவிகளை செய்யப்போவதில்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 12:27 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 20,000 மேலான மக்களின் இடம்பெயர்விற்கு காரணமாக அமைந்துள்ள பாரிய காட்டுத்தீ பரவல்கள் வளமையான இயற்கை நிகழ்வு அல்ல என்று பாதிக்கப்பட்ட பூர்வக்குடியின சமூகம் ஒன்றின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மரம் வெட்டும் நடைமுறைகள் மற்றும் வறட்சி நிலைமைகளை கையாளுதலில் அரசாங்கங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கனடாவில் சட்டப்பூர்வமான குடியேற்ற அந்தஸ்து இல்லாதவர்கள் சமூக நல உதவி திட்டங்களை பெற முடியாதபடி ஆன்டாரியோ அரசு புதிய விதிகளை கொண்டுவரவுள்ளது. 10 வருடங்களுக்கு முன்னர் தற்காலிக பணியாளர் விசாவில் கனடா வந்த ஒருவர் விசா காலாவதியான பின்னரும் ஆன்டாரியோ ஒர்க்ஸ் சமூக நல உதவித்தொகை பெற்று வந்ததை ஊடக அறிக்கைகள் வெளிப்படுத்தியதை அடுத்து விதிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என முதல்வர் டாக் ஃபோர்ட் உறுதியளித்திருந்தார். தமிழ்நாடு திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற திமுக மாநாடு ஒன்றிற்காக சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்து அரசுக்கு 8 கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் திமுக அமைச்சர் ஏவ வேலு மீதும் அவரது மகன் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளது. குறித்த மாநாடு நடத்துவதற்கு ஆற்று மணல் நிரப்பப்பட்ட இடம் முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவின் மகன் பெயரில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் போடப்படாத வீதி ஒன்றுக்கு பணம் வழங்கிய குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை ஏவ வேலு எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்திய முன்னாள் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்சேவின் பாதுகாப்பு தொடர்பில் தாம் அவதானத்துடன் உள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கிருஷாந்தி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்சேவை சிறையில் சந்தித்ததாகவும் அது கூறியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: எல்லாத்தையும் பார்த்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-2426 416-788-2426.
3: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
4: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
4: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:46 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. கனடா வந்து கெனடியர்களுக்கு ஒரு ட்ராவல் அட்வைசரி விடுத்திருக்கின்றார்கள். இது வந்து மெக்சிகோவிற்கானது. என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த சைக்ளோ பாராசிஸ் அப்ராயாசிஸ் என்று சொல்லப்படுகின்ற அதாவது இந்த வயிற்றுளைவு வாந்தி பேதி அமெரிக்காவை ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கின்றது. அந்த அது வந்து இப்போது மெக்சிகோவிலும் இருக்கும் அப்படி என்று சொல்லித்தான் கவர்மெண்ட் ஆஃப் கனடா வந்து இந்த ஹெல்த் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருக்கின்றார்கள், ட்ராவல் அட்வைசரியை விடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த பயணங்களை மேற்கொள்வோர் வந்து அது தொடர்பாக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள், அப்டேட்ஸை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கிறார்கள். இது வந்து நீங்கள் உண்ணுகின்ற உணவுகள், குடிக்கின்ற நீர் போன்றவற்றிலே பரவக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. இது தொடர்பான அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அது தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த தொற்று உங்களுக்கு ஏற்பட்டால் அது வந்து இந்த சிம்டம்ஸை பொறுத்தளவிலே அது சில நாட்களில் இருந்து சில மாதங்கள் வரைக்கும் இருக்கலாம். அதே போன்று 6-7 வாரங்கள் வரையில் இது காணப்படலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த தொற்று ஏற்பட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். 12:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் தொடர்பாக ஒரு விடயம், ஒரு கேள்வி வந்து பொதளிப்பப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சும்மா ஒரு கிளாஸை போட்டுட்டு போகிறது, ப்ரிஸ்கிரைப்டு கிளாஸஸை போடுறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன கண்ணாடியை போட்டுட்டு எந்த கண்ணால் ஆற பார்க்குறாங்க அப்படி என்று சொல்லி பதிகிறாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரே படபடப்பாக மக்களுக்கு இருக்கும் அப்படி என்று சொல்லித்தான் ஒரு விஷயம் கூறப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், பார்க்கறதுக்கு சும்மா ஒரு கண்ணாடி போட்ட மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் வந்து அது ஸ்மார்ட் கிளாஸாக இருந்து ஏஐ டெக்னாலஜியில் இயங்குற ஒரு புதிய ஸ்மார்ட் கிளாஸஸாக இருக்கும் பட்சத்தில் வந்து அதில் எங்களை யாராவது எங்களுடைய அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுகின்றார்களா இல்லையா அப்படி என்று சொல்லி எங்களுக்கே தெரியாது. இதில் வந்து என்னென்ன சட்ட ரீதியான உரிமைகள் எங்களுக்கு இருக்குது அப்படி என்று சொல்லியெல்லாம் பல கரிசனைகள் இருக்கின்றனவாம். ஆனால் இதில் வந்து இதில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தால் உண்மையில் அது குறைவு தான் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறேன். என்னால் பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து ஒரு நிறுவனம் சார்ந்ததாக, அந்த நிறுவனம் வந்து தனிநபர்களை பற்றிய தரவுகளை எவ்வாறு சேகரிக்கின்றன, அதை எப்படி பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி அதை நிர்வகிப்பதற்குத்தான் இங்கே உண்மையில் சட்டங்கள் இருக்கின்றனவாம். இப்படி பொது இடங்கள்லேயோ அல்லது ஒரு இப்படியான ஒருவருடைய அனுமதியின்றி அவரை படம் பிடிப்பதுன்னு சொல்லியெல்லாம் அதில் வந்து சட்ட ரீதியாக பார்க்கும்போது உண்மையில் அப்படியான சூழ்நிலைகள் குறைவாகத்தான் இருக்கின்றன. ஆனால் ஒருவரை மறைந்திருந்து ரெக்கார்ட் பண்ணுவதில் ஒரு சில விதிமுறைகள் இருக்கின்றன தானாம். ஆனால் பொதுவான பணிகளில் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது பதிவு செய்யப்படுவது என்பது அந்த சூழ்நிலைகளை உள்ளடக்காது. அதாவது சட்ட ரீதியாக அது தவறுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படி என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இது தொடர்பாக இன்னும் சில விடயங்களும் கூறப்பட்டிருக்கிறது. பெரிய செய்தியாக இருக்கிறதால நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். 12:49 மேடம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate-il peralam. 2025 Infinity QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra-kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6-4-7-2-9-3-5-8-9-9.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
5: Welcome to New Ocean Supermarket.
6: இல்லா நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தீர்றேன்.
7: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
6: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
7: மீறி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
6: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
7: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
8: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு பிரதி மாதம் அறிவிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழுடாகவும் யூடியூபில் eastfm 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 4168241212 மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. நேரம் சரியாக 1 மணியாகி இருக்கின்றது. அதே வேளையில் இன்னும் ஏராளமான செய்திகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்து வரப்போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் இஸ்டெஃப்எம் ஓடு.

ஒரு மணி 8 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது உங்கள் அபிமான ஆல்பியன் வெப்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸில் தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் திசையில் ஜனநாயகன் மற்றும் டிசி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வெப்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நாங்கள் இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் தொடர்பாக பார்த்து கொண்டிருந்தோம். இது தொடர்பாக ஏதாவது சட்ட மாற்றங்களோ அல்லது வந்து கட்டுப்பாடுகள் வருமா அப்படின்னு சொல்லி தான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றதாம். ஆனால் இதில் அந்த வணிக நிறுவனங்கள் இவற்றை தடை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தால், சில தனியார் நிறுவனங்களுக்கு தங்களுடைய சொந்தமான தங்களுக்கென்று ஒரு விதியை வந்து வகுத்து கொள்வதற்கு சுதந்திரம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தொழில் உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மக்களை உள்ளே அனுமதிப்பதற்கு வந்து அவர்கள் பின்பற்ற வேண்டிய நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சட்டமூலத்தை வந்து வகுத்துக் கொள்ள முடியும். அதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நீங்கள் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. உதாரணமாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ அல்லது மது ஒரு பார் இப்படி என்று சொல்லி இந்த ஓனர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அங்கே உள்ளே வரும்போது இப்படியான ஸ்மார்ட் கிளாஸஸை வந்து அணிய முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வரலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கின்றது. ஆனால் அது உண்மையில் வந்து அவங்க அணிஞ்சு வர்றது என்ன கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி எப்படி தெரியும், அவங்கள கலட்டி காட்டுங்கன்னு சொல்ல நாங்கள் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியும் அடுத்த கேள்வி இருக்கின்றது. அது அவர்களுடைய வாடிக்கையாளர்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். பல விடயங்கள் இப்படி இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. கனடாவுக்கு வெளியே என்று சொல்லி பார்த்தால் அங்கேயும் கூட இப்படியான கிளாஸஸ் வந்து அதிகரித்து வருகின்றன என்று சொல்லி அந்த கரிசனையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் நியூயார்க் ஸ்டேட்டில் பார்க்கையில் அங்கேயும் பார்த்தால் இந்த ஸ்மார்ட் கண்ணாடிகளுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து தங்களுடைய அந்த பயன்பாடுகள் தொடர்பாக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொண்டு வந்திருக்கின்றனவாம். அதே போன்று எங்களுடைய பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் அது வந்து எப்போது நீங்கள் இப்படியான கிளாஸஸை வந்து பாவிக்கலாம், எதற்கு பயன்படுத்துகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி பல விடயங்களை எம்ப்ளாயர்ஸ் வந்து அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கான உரிமை இருக்கின்றது, அல்லது வந்து அது தொடர்பாக ஒரு கட்டுப்பாடை கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு ரைட்ஸ் இருக்கின்றதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் வந்து யாராவது இதை பதிகிறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்ப்பதும் ஒரு சிரமம்தான். மெட்டா கிளாஸஸை பொறுத்தளவில் எல்இடி ஒரு இண்டிகேட்டர் ஒன்று இருக்கின்றதாம், அது மிகச்சிறிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வழியில் அது வந்து இந்த தொழில்நுட்ப டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை செயலிழக்க செய்வதற்கும் முடியும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பணியிட சூழலை பொறுத்தளவிலே வந்து ஒவ்வொரு பணியாளர்களும் யாராவது இந்த மெட்டா அதாவது இந்த கிளாஸஸ் அணிஞ்சிருக்காங்களா அப்படி எங்களை ரெக்கார்ட் பண்ணுறாங்களான்ட்டு அவங்களோட அந்த நடத்தையே பார்த்து கொண்டு சுற்றுறதும் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறதாக இந்த நிலை தான் இப்போது காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. விரைவில் இது தொடர்பாக ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இதுக்கிடையில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம் கூறப்பட்டிருக்கிறது. கனடாவுக்கு மேலதிகமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வர இருக்கின்ற இந்த டாக்ஸ் தொடர்பான ஒரு கரிசனை இருக்கின்ற வழியிலே அதை தடுப்பதற்கோ அல்லது அதை இல்லாமல் செய்வதற்கு குறைப்பதற்கான நடைமுறைகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றது கனடிய அரசாங்கமும். இந்த நிலையிலே இன்றைக்கு வந்து கனடிய அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் டெப்லாங் வந்து அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கீர் அவரை வாஷிங்டனில் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதிலே வந்து இந்த முக்கிய தலைமை பேச்சாளரான ஜானிஸ் ஷாரட் அவரும் வந்து கலந்து கொள்கின்றார் அப்படின்னு சொல்லியும் டெப்லாங் அவருடைய ஆஃபீஸ் வந்து தெரிவித்திருக்கின்றது. சரி, பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவான நல்ல விடயம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கலாம். 12 மணி 1 மணி 12 நிமிடம்

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்,
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ. விஜயா ஜுவல்லரிக்கு,
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி, ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 6472682710, 6472682710.
6: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
7: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
8: மீனாட்சி மீனாட்சி.
7: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை,
13: ஈஸ்ட் FM 102.7.

ஒரு மணி 25 நிமிடம் மிஸ்டர் ஃபெம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. இந்த குட்டீஸ் வந்து கடைக்கு அவர்களை கூட்டி போகும்போது அப்படி கவனமாக இருக்கணும், அல்லது வந்து ஆன்லைனில் கேம் அவர்கள் விளையாடும் போது எவ்வாறு அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த செய்திகளும் வருகின்றன. ஏற்கனவே ஒரு 8 வயது சிறுவன் தன்னுடைய கிராண்ட்மாவினுடைய வாலட்டிலிருந்து அவருடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கேம்ஸுக்கு பே பண்ணியதெல்லாம் தெரிந்த விஷயம். இது தொடர்பாக எல்லாம் செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நிலையிலே இன்னும் ஒரு செய்தி இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு சிறுவன் இது நேரடியாக அவர் ரோப்ளாக்ஸ் அதை வந்து 2 கிஃப்ட் கார்ட்ஸை $2,000 ஒரு வால்மார்ட்ல வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாரியோவை சேர்ந்த ஒரு பெற்றோர் தான் இது தொடர்பாக தங்களுடைய அதிர்ச்சியை வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய 11 வயது மகன் தான் வால்மார்ட்ல அப்படி ரோப்ளாக்ஸ் இந்த கேம்ஸ் விளையாட்டு அதாவது விளையாட்டு பரிசு அட்டை அந்த கார்டை வந்து வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இவர் தன்னுடைய கிராண்ட்மாவிடம் வெக்கேஷனுக்கு செல்வதற்காக தங்களுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்தது. இதில் பார்க்கும்போது தங்களுடைய வீட்டில் தாங்க ஒரு அவசர தேவைக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு சேர்த்து வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லியும் ஒரு என்வலப்பில் இந்த சிறுவன் என்ன செய்திருக்கிறார்ன்னு சொன்னால் அந்த காசை எடுத்து சென்றிருக்கின்றார். இவருடைய கிராண்ட்மா வந்து அங்கே ஒரு வால்மார்ட்டுக்கு இந்த சிறுவனுக்கு டாய் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சு கூட்டிகிட்டு போயிருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த சிறுவன் என்ன செய்திருக்கிறார்ன்னு சொன்னால் அப்படியே நைஸாக நழுவி 200,000 பெறுமதியான ரோப்ளாக்ஸ் கேமிங் கார்ட்ஸை வந்து வாங்கியிருக்கின்றார். பின்னர் தங்களுடைய வீட்டிலேயே வந்து அந்த பணத்தை காணவில்லையே அப்படி என்று தேடிய போதுதான் இந்த விவரங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கின்றது. இந்த சிறுவன் தான் இந்த $2,000 எடுத்து வால்மார்ட்ல எப்படி ரோப்ளாக்ஸ் அந்த கேமிங் கார்டை பயன்படுத்தி அதை வாங்கியிருக்கின்றார், அதாவது அந்த கேமிங் கார்ட்ஸை வந்து வாங்கியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இவர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள். இந்த பெற்றோர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இப்படி ஒரு வால்மார்ட்டில் ஒரு சிறுவன் வந்து $2,000 கொடுத்து ஒரு பொருளை வாங்கும்போது அதை எப்படி இவங்க அலோ பண்ணாங்க, எந்த வித சந்தேகமும் எழுப்பாமல் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்னமும் நம்ப முடியவில்லைன்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இவர்கள் சார்பாக சிடிவி வந்து அந்த வால்மார்ட்டை தொடர்பு கொண்ட போது அவங்க சொல்லியிருக்கிறார்கள், இது வந்து ஃபேமிலிக்கு கொஞ்சம் கடினமான நேரமாக இருந்தாலும் வால்மார்ட்ல வந்து உண்மையில் இந்த கேம் கார்டு போன்றவற்றில் கிஃப்ட் கார்ட்ஸ் போன்றவற்றை வாங்குவதற்கு வயது இல்லை. இன்கேஸ் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் வந்து அது தொடர்பான ஏதாவது வயது எல்லைகள் வைத்திருந்தாலே தவிர அப்படி தங்களிடம் அப்படி இல்லைன்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை தங்களுடைய அசோசியேட்ஸ் வந்து $100,000 டிரான்சக்ஷன் லிமிட்டை வந்து செக் பண்ணி தான் அதை கொடுத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றது. இருந்தாலும் தாங்கள் அந்த குடும்பத்தினரோடு தொடர்ந்து ஒரு சம்பாஷணையில் தான் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அது கூறியிருக்கின்றது. சரி, பார்க்கலாம் இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைகளை அவர்களுடைய நடவடிக்கை தொடர்பாக கொஞ்சம் அதிகம் என்ன சிறுவர்களுக்கு என்ன செய்கிறோம் எது செய்கிறோம்னு சொல்லி தெரியாது. எந்த அளவுக்கு அவங்க இந்த விளையாட்டுகளுக்கு அருமையாக இருப்பார்கள் என்று சொல்லியும் தெரியாதவே தான். அது தொடர்பாக பெற்றோர் தான் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ரிட்டர்னுக்கு கேட்டிருக்கின்றார்கள், ஆனால் இது வந்து ஃபைனல் சேல், ரிட்டர்ன் இருக்காது அப்படின்னு சொல்லியும் வால்மார்ட் தெரிவித்திருக்கின்றது. 1:28 நிமிடம்

0: கனடாவின் அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான அமைச்சர், தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர்கள் அடங்கலான பிரதிநிதிகள், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அடங்கலான தரப்புகளுடன் இன்று சந்திப்புகளை நிகழ்த்துகின்றனர். கனடா டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் இருதரப்பு வர்த்தக பேச்சுக்களை தொடரும் அரசியல் ரீதியான ஆர்வம் கனேடிய மக்களுக்கு இருக்காது என கனேடிய பிரதிநிதிகள் மிக உறுதியாக வாதிட்டதாக கடந்த வாரம் செய்திகள் வெளியாகியிருந்தன. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளமை எரிபொருளுக்கான கேள்வியை வீழ்ச்சியடைய வைக்கும் என சர்வதேச சக்தி வள நிறுவனம் எதிர்வு கூறியுள்ளது. அதிகரித்துள்ள எரிபொருள் விலைகளினால் மக்களும் வியாபாரங்களும் எரிபொருள் பாவனையை குறைக்கும் நிலை உள்ளதை அது சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் வாகன எரிபொருள் விலையும் இறுதியில் வீழ்ச்சியடையும் என அது மதிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசினால் சென்னையில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் பல்வேறு நிறுவனங்களுடன் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சத்தாகியுள்ளன. இவற்றின் மூலம் 67,000 கோடி ரூபாய்களுக்கு மேலான முதலீடும் கிட்டத்தட்ட 1,07,000 வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசு பொறுப்பேற்று 100க்கும் குறைவான நாட்களில் இவ்வாறு பெருந்தொகை முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதால் தமக்கும் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதை அறிந்தே உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வழக்கு விசாரணையின் தீர்ப்புகள் விரைவில் வரும் எனவும் மக்களிற்கு நீதியினை பெற்றுக் கொடுப்பது தமது கடமை என்றும் கூறியுள்ள ஜனாதிபதி, அதற்காக சவால்களை ஏற்கவும் பதவி விலக நேரிட்டால் கூட ஏற்றுக்கொள்ளவும் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift மற்றும் summer prizes காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
4: All My Blinds, சகலவிதமான blinds மற்றும் draperiesஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0402. சம் கண்டிஷன் அப்ளை.
6: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வெட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

அப்படிலாம் சொல்ல முடியாது. 1:44 என்னென்னு சொன்னால் பலீசார் அவங்களும் சொல்லலை, பேர் சொல்லலை அந்த குற்றவாளிகள் யார் என்று சொல்லி, என்னென்றால் அது தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து நடைபெறுகிறது அப்படி என்று சொல்லி. என்ன விடயம் என்று சொன்னால், 3 சந்தேக நபர்கள் இப்போது 150 சார்ஜஸை வந்து எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஹை அண்ட் ரெசிடென்ஷியல் பிரேக்கின்ஸை இவர்கள் GTA பகுதியிலே தாராளமாக வஞ்சகம் இல்லாமல் நடத்தியிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் நடைபெற்ற ஒரு விசாரணையில தான் இவர்கள் 3 பேரும் இப்போது சார்ஜுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். 2500 அதிகமான களவாடப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ப்ரொஜெக்ட் கேம்பஸ் அப்படி என்று சொல்லி, கம்பாஸ் அப்படி என்று சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆரம்பமாகி இருக்கின்றது 2025 செப்டம்பரிலே. அதற்கு பின்னர் தான் இந்த விடயங்கள் எல்லாம் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இன்னமும் இந்த நபர்கள் தொடர்பான விடயங்களை வந்து போலீசார் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. அதே போன்று 21 பிரேக்கின்ஸ் அதில் அதோடு இவர்கள் தொடர்பு பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 சர்ச் வாரண்ட்ஸ் 3 வீடு மற்றும் 2 வாகனங்களில் நடைபெற்றிருக்கின்றது இந்த ஆண்டு மார்ச் 27 அந்த வேளையில தான் ஏராளமான பொருட்கள் அதே போன்று இந்த நபர்களுடைய கைதும் வந்து இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதே வழியில் இவர்களோடு ஒரு 2 தர கிரிமினல் கம்போனன்ட் ஒருவரும் சந்தேகத்திற்கிடமானவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். இது என்னென்னு சொன்னால் ஒரு பவுன் ஷாப். ஏனென்றால் இந்த களவாடப்பட்ட பொருட்களை இவர்கள் அங்கே கொண்டு போய்த்தான் கேஷாக மாற்றுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விலை மதிப்பான இந்த உலோகங்களை கொண்டு போய் அவர்களிடம்தான் இவர்கள் மாற்றுகின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் சந்தேகம் இருக்கின்றதாம். சர்ச் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் பகுதியில் இருக்கின்ற ஒரு பவுன் ஷாப்பும் இந்த களவோடு தொடர்பு பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் கூறியிருக்கிறார்கள். அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விலைமதிப்பான உலோகங்களினுடைய பெறுமதி 1 மில்லியன்ல இருந்து 1.5 மில்லியனுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எஸ்டிமேட் பண்ணியிருக்கின்றார்கள் போலீசார். 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. டிடிசி வந்து பல மகிழ்ச்சியான செய்தியை அதனுடைய வாடிக்கையாளர்களுக்கு கூறியிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் இஸ்டெஃபெமோடு. அதே வேளையில் இன்று ஒரு கவனத்தை ஈர்க்க, அதாவது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு போலீஸார் தன்னுடைய கடமையில் இருந்தபோது, அதுவும் ஒரு லித்தியம் அயன் பேட்டரி தொடர்பான ஒரு தீப்பரவல் சம்பவத்திற்கு அவர் சென்றபோதுதான், அவர்கள் அழைக்கப்பட்டு சென்றபோது துப்பாக்கி பிரயோகம் ஆபீசர்ஸ் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அதிலேயே ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் காயமடைந்திருக்கின்றார். அதிர்ஷ்டவசமாக உயிராபத்தான காயங்கள் இல்லை, ஆனால் கடுமையான காயங்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ட்ரோனோ மேயர் ஒலிவியா சாவ் அவர்கள் கூட தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, கடுமையான இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் தொடர்பான ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார். அடிக்கடி வந்து இந்த ஃபயர்ஸ் வந்து நிகழ்கின்றன. நேற்றைய நாள் கூட 1 நாளில் 24 மணி நேரத்தில் 3 கேசஸ் இடம்பெற்றிருந்தன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருந்தது. இப்போது இதுவரையில் 81 ஃபயர்ஸ் இதனால் ஏற்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: கேட்டு நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3589-8-9 6472-9-3589.
4: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.

நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ராண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் இப்பொழுது பெற்றிருக்கின்றோம். 27 இப்போது இருக்கின்ற வெப்பநிலை. 27 தான் இன்றைய அதிகூடிய வெப்பநிலையும் கூட. சூரிய வெளிச்சம் பிரதானமாக இருக்கின்ற அழகான வியாழக்கிழமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளைக்கும் வெளிச்சம் இருக்கும். அது 27 தான் நாளைக்கும் அதிகூடிய வெப்பநிலை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாறலாம். இல்லாவிட்டால் இருக்கவே இருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நேரடியாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரத்யமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

2:06 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, டிடிசி வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் கூறப்பட்டிருந்தது. அதாவது தங்களுடைய அந்த டிடிசி கட்டணங்களுக்கான ஒரு கேப்பிங்கை வந்து தாங்கள் கொண்டு வருகின்றோம், ஒரு உச்ச வரம்பை நிர்ணயிக்கின்ற ஒரு விடயத்தை தான் தாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருந்தது. ஒலிவியா சோவ் அவர்கள் கூட இன்றைய நாள் இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். செப்டம்பர் மாதம் 1 தொடக்கம் ஒரு பயணி வந்து ஒரு மாதத்திலே 47 தடவைகள் இந்த டிடிசி பயணங்களை மேற்கொண்டால் அடுத்தது மீதி இருக்கின்ற கட்டணங்களுக்கு வந்து பணம் செலுத்த தேவையில்லையான ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஒரே இந்த பேமெண்ட் மெத்தட்டை வந்து பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக வந்து ப்ரெஸ்டோ அட்டையை பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு உங்களுடைய ரைடின் போதும் நீங்கள் அந்த ப்ரெஸ்டோ கார்டை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒரு கிரெடிட் கார்டையோ அல்லது டெபிட் கார்டையோ மொபைல் வாலெட்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு முறையை தான் நீங்கள் பயன்படுத்த வேணும். அப்போ தான் அந்த 47 கவுண்டிங் வந்து உங்களுக்கு வரும். அதற்கு பின்னர் வருகின்ற ஒவ்வொரு பயணமும் வந்து உங்களுக்கு அந்த மாதத்திலே இலவசமாக இருக்க போகிறது. ஒரு மாதத்தில் 47 ரைடுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த பணத்தை வந்து கொடுக்க போகின்றீர்கள். மீதம் இருக்கின்ற பயணம் எல்லாமே வந்து உங்களுக்கு இலவசமாக இருக்க போகின்றது அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருக்கின்றது. இந்த விடயம் வந்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் கவுன்சில் மீட்டிங்கிலும் பெறப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதற்கான செலவு $3 மில்லியன் சிட்டிக்கு அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வரவு செலவு திட்டத்தில் இது அங்கீகரிக்கப்பட்டு இந்த உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் மிக விரைவில், அதாவது வருகின்ற ஆண்டு ஒரு 40 பயணங்களுக்கு மேலே இந்த ஃப்ரீயான ரைடை வழங்குவது தொடர்பாக தாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியும் ஒலிவியா சாவ் அவர்கள் கூறியிருக்கின்றார். இப்போது 47 பயணங்களாக இருக்க போகின்றது செப்டம்பரில் இருந்து. ஆனால் 40 பயணங்கள் வரை கொண்டு வருவதும் எங்களுக்கு ஒரு திட்டமாக இருக்கின்றது. ஆனால் அதற்கு வந்து மக்கள் அதிக அளவிலே இந்த டிடிசியை வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிற அப்போது தான் நாங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட்டி கழித்து பார்க்கும்போது அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும், அதற்கு பின்னர் அதை இலகுவாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். 2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: station with the best music.
1: East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபு தேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம். 905-667-7200.
6: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
7: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
6: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
7: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 416-289-9993.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
9: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. டிடிசியினுடைய இந்த ஃபேயா கேப் தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். செப்டம்பர் 1 நீங்கள் ஒரே பேமெண்ட் மெத்தட்டை பயன்படுத்தும் போது 47 ட்ரிப்புக்கு மேல் உங்களுக்கு இலவசமாக இருக்க போகிறது. அந்த மாதத்தினுடைய மீதி ரைட்ஸ் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த நிலையிலே யூத்ஸுக்கான, அடல்ட்ஸ் மற்றும் சீனியர்ஸுக்கான 12 பாசஸ் நீங்கள் மந்த்லி பாசஸ் வந்து வாங்கி வைத்திருந்தீங்க என்று சொன்னால், அதே போன்று 12 இந்த பாசஸ் வந்து யூத்ஸ் மற்றும் சீனியர்ஸுக்கானது. இனியவை வந்து மந்த்லி பாசஸ் யூத்ஸ், அடல்ட்ஸ், சீனியர்ஸ் இப்படி என்று சொல்லி நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னால் அது இந்த மாத நிறைவோடு நிறைவுக்கு வர இருக்கிறது, டிஸ்கண்டினியூ பண்ணப்பட போகிறது அப்படி என்று சொல்லியும் டிடிசி கூறியிருக்கின்றது. இருந்தாலும் இந்த 12 பாஸ் ப்ரோக்ராம் ஊடாக நீங்கள் அதற்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த அடல்ட் கஸ்டமராக இருக்கின்றீங்க என்று சொன்னால், அல்லது வந்து போஸ்ட் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து மந்த்லி பாஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுபவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த கேரண்டி, லோவஸ்ட் ஃபேயா பெஸ்ட் வேல்யூ கேரண்டி பண்ணப்பட்டிருந்தால் நீங்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லியும் டிடிசி கூறியிருக்கின்றது. டிடிசி.ca போய் அல்லது டிடிசியினுடைய அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் இது தொடர்பான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2:24. சரி, இந்த வார இறுதியிலும் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக வந்து அப்ரோன் ஃபெஸ்டிவல் ஆஃப் இண்டிஜினஸ் ஆர்ட், மியூசிக் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் இடம்பெறப்போகிறது. இது பெர்க்ஸி பார்க்கில் இடம்பெறும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஃப்ரைடே 12 நண்பகல் தொடக்கம், ஞாயிற்றுக்கிழமை 8 வரைக்கும் இரவு இடம்பெறப்போகிறதாம். அதே போன்று டேஸ்ட் ஆஃப் மணிலா 2026 இடம்பெறப்போகிறது. 500,000 மேலான மக்கள் கூடுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். இது சனிக்கிழமை 9 தொடங்கி காலை ஞாயிற்றுக்கிழமை 8 நிறைவு பெறப்போகிறது. அதே போன்று இந்தியா டே ஃபெஸ்டிவல் அண்ட் கிராண்ட் பரேட் இடம்பெறப்போகிறது நேத்தன் பிலிப்ஸ் ஸ்கொயரில் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிடிசி கோ க்ளோஷர்ஸும் இருக்க போகின்றன, லைன் 1 க்ளோஷர் இருக்க போகிறது. அதே போன்று இது சில நிகழ்வுகள் காரணமாகவும் இருக்கலாம், அல்லது திருத்த வேலைகள் காரணமாக ரோட் க்ளோஷர்ஸ் எல்லாம் இருக்க போகின்றன. ஆகவே அதையும் நீங்கள் பயணம் செய்பவர்கள் கவனத்தை கொள்ள முடியும். ஸ்பெஷலாக நீங்கள் டவுன் டவுன் பக்கம் போகிறீங்கன்னு சொன்னால் அதையும் பார்த்துக்கொள்ள முடியும். 2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 20,000 மேலான மக்களின் இடம்பெயர்வுக்கு காரணமாக அமைந்துள்ள பாரிய காட்டுத்தீ பரவல்கள் வளமையான இயற்கை நிகழ்வு அல்ல என்று பாதிக்கப்பட்ட பூர்வக்குடியின சமூகம் ஒன்றின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மரம் வெட்டும் நடைமுறைகள் மற்றும் வறட்சி நிலைமைகளை கையாளுதலில் அரசாங்கங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கனடாவில் சட்டப்பூர்வமான குடியேற்ற அந்தஸ்து இல்லாதவர்கள் சமூக நில உதவித்தொகைகளை பெற முடியாதபடி ஆன்டாரியோ அரசு புதிய விதிகளை கொண்டுவரவுள்ளது. 10 வருடங்களுக்கு முன்னர் தற்காலிக பணியாளர் விசாவில் கனடா வந்த ஒருவர் விசா காலாவதியான பின்னரும் ஆன்டாரியோ ஒர்க் சமூக நில உதவித்தொகை பெற்று வந்ததை ஊடக அறிக்கைகள் வெளிப்படுத்தியதை அடுத்து விதிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என முதல்வர் டாக் ஃபோர்ட் உறுதியளித்திருந்தார். தமிழ்நாடு திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற திமுக மாநாடு ஒன்றிற்காக சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்து அரசுக்கு 8 கோடி ரூபாய்கள் இழப்பை ஏற்படுத்தியதாக முன்னாள் திமுக அமைச்சர் ஏவ வேலு மீதும் அவரது மகன் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளது. குறித்த மாநாடு நடத்துவதற்கு ஆற்று மணல் நிரப்பப்பட்ட இடம் முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவின் மகன் பெயரில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் போடப்படாத வீதியொன்று பணம் வழங்கிய குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை ஏவ வேலு எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்திய முன்னாள் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் தாம் அவதானத்துடன் உள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கிருஷாந்தி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷவை சிறையில் சந்தித்ததாகவும் அது கூறியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்துதான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்துனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165082 4165082 4165082. அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vedial, Mechanicum Middlefield, Ikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagirar, 416-299-1020.
3: Hi-Fi Barbershop, சிறந்து சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. ரமேஷ், 4372431719 4372431719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: Rhythm 7 Entertainment, Altona Group, Valangum. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto.
5: Meenachi, Meenachi.
4: Tenisai Tendril Deva Vudan, Srikant Deva, Manu, Anuradha Sriram, Velmurugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Thigadhi, Sunny Kilamai Mali, 5 Manikki, 8100 Steel 7 U East, Markham Meadowville. Tenisai Tendril Deva, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com-க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
6: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080
7: The station with the best music.
8: It's East FM.
9: It's East FM.
10: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2:48 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருந்தது. சரி, நிகழ்ச்சி நிறைவு செய்ய நேரத்தை நாங்கள் நெருங்கி இருக்கிறதால இப்போ பார்க்கலாம். மாக்கத்திலே வந்து இன்றைக்கு ஒரு 6,252 குடியிருப்பாளர்களுக்கு பவர் அவுட்டேஜஸ் இருந்தது அப்படி என்று சொல்லி, இது ஏன் என்று சொன்னால் மெக்கவனன் ஹைவே 7 பகுதியிலே ஒரு 11:51 அளவில் போலீசார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்தின் காரணமாகத்தான் ஒரு பகுதிக்கு வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி அலெக்ட்ரா தெரிவித்திருக்கின்றது. 1:30 வரையிலான நேரத்தில் பார்க்கையில் பலருக்கு மின்சாரம் மீள கிடைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இன்னமும் ஒரு 600 வரையிலானவர்களுக்கு, 1,430 வரையிலானவர்களுக்கு பவர் வரவில்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஒரு விபத்தின் காரணமாக ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வழியிலே சிஎன்இ வர இருக்கின்றது விரைவில். இதிலேயே அவங்க விதவிதமான வித்தியாசமான இப்படியெல்லாம் இருக்கும் அல்லது இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கிற மாதிரி பல உணவுகள் வந்து அறிமுகப்படுத்தப்படும் தெரிந்த விஷயம். இதில் வந்து ஐஸ்கிரீம் உண்டு, கெச்சப் மற்றும் மஸ்டர்டு சாஃப்ட் சர்வோடு பரிமாறப்பட்டதெல்லாம் இருக்கும். பல விதவிதமாக வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த வருடம் பார்க்கையில் அவங்க தங்களோட சொந்த தயாரிப்பில் இறங்கி இருக்கிறார்களாம். எக்ஸ், அதாவது சிஎன்இ, என்ன விஷயம் என்று சொன்னால் ஒரு ஹாட் சோஸ் ஒன்றை வந்து தங்களுடைய பேர்லேயே வந்து தங்களுடைய சொந்த உற்பத்தியாக இப்போது அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள் சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஹாமில்டனை சேர்ந்த ஒரு கம்பெனியிடம் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் ஒரு பெரிய பாட்டிலை வாங்குவதாக இருந்தால் $12 வாங்கி கொள்ளலாம். ஆனால் அதுக்கு முதல் அது நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஆசை இருந்தால் பல உணவுகளில் வந்து அந்த தங்களுடைய அந்த ஹாட் சோஸை வந்து தாங்கள் தாராளமாக ஊட்டி பரிமாற இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அவை உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் அங்கே நீங்கள் அங்கே வாங்கும்போது நிறைய இடங்களில் நிறைய டிஷ்ஷஸுக்கு மேலே இந்த ஹாட் சோஸ் வந்து பரிமாறப்படுமாம். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த மொத்தமாக ஒரு பாட்டிலை வாங்குறதா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ட்ரிப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கடையில் அந்த சாம்பிள் அந்த பாட்டிலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 2:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நிறவு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
1: 416-461-6401.
2: மாஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
4: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids, $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிள்ளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி taste.com.
2: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-89-2710, கவுர் 647-233-6129.

0: நேரம் 3:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆகஸ்ட் மாதம் 13 திகதி வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3:00 முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:07 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கிழக்கு வலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் 24°C 30°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அநேகமான பகுதிகளில் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளை வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில் இருக்கும். 25°C நாளைய தினம் அதி கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை. அலுவலக தொடர் விளக்கம் 416-824-1212 ஈஸ்ட் FM 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindrana ahmed thamsi 437-860-7002
2: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
5: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல கிரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23 புலிகேசி பராக் பராக் பராக்.
3: கவனித்தீரா?
4: எதை மன்னா?
3: இவன் பாடிய துதியை கவனித்தீரா?
4: இல்லை மன்னா.
3: நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு.
5: ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்.
3: இப்பொழுதாவது கவனித்தீரா?
4: ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா.
3: நீரெல்லாம் ஒரு அமைச்சன், ராஜகுலம் துங்குமை விட்டு விட்டாரா?
6: விட்டு விட்டானா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாளை
4: வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன்.
7: மன்னர் மன்னா,
3: நான் தான்
7: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
3: பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி
8: எனதரும 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
3: அமைச்சரே, இந்த லகடு பாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
4: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் அண்ணா. ஆம்,
3: தாங்கள் வந்த நோக்கம்?
8: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
3: பரிசு பாடு, பாடி தொலையும்.
8: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன் கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
3: சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிணரியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய்.
8: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
3: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
8: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
3: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்?
9: ஓனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
8: எப்போது திட்டினேன்?
9: புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
8: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
9: மன்னரின் முகம் பார்த்து முள்ள மாறி என்றாயே.
8: ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன்.
3: முடிச்சவிக்கி,
8: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
9: மூடா என்றாயே.
8: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
3: புண்ணாக்கு,
8: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்.
3: வேற என்ன சொன்னான் அமைச்சர்? இந்த முறை
4: மாட்டுவான்.
3: என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
8: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
3: அப்படியா அர்த்தம்?
8: அப்படித்தான் நான் பாடினேன்.
3: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உழைப்பதற்குள் ஓடிவிடு.
8: மன்னா,
3: என்ன
8: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள்.
1: சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: Guess who's back? We back.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான அமைச்சர், தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் அடங்கலான பிரதிநிதிகள் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அடங்கலான தரப்புகளுடன் இன்று சந்திப்புகளை நிகழ்த்துகின்றனர். கனடா மீது டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் இருதரப்பு வர்த்தக பேச்சுக்களை தொடரும் அரசியல் ரீதியான ஆர்வம் கனடிய மக்களுக்கு இருக்காதென கனடிய பிரதிநிதிகள் மிக உறுதியாக வாதிட்டதாக கடந்த வாரம் செய்திகள் வெளியாகியிருந்தன. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளமை எரிபொருளுக்கான கேள்வியினை வீழ்ச்சியடைய வைக்கும் என சர்வதேச சக்திவள நிறுவனம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதிகரித்துள்ள எரிபொருள் விலைகளால் மக்களும் வியாபாரங்களும் எரிபொருள் பாவனையை குறைக்கும் நிலை உள்ளதை அது சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் வாகன எரிபொருள் விலையும் இறுதியில் வீழ்ச்சியடையும் என அது மதிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசினால் சென்னையில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் பல்வேறு நிறுவனங்களுடன் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகியுள்ளன. இவற்றின் மூலம் 67,000 கோடி ரூபாய்களுக்கு மேலான முதலீடும் கிட்டத்தட்ட 107,000 வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்று 100 குறைவான நாட்களில் இவ்வாறு பெருந்தொகை முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதால் தமக்கும் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதை அறிந்தே உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வழக்கு விசாரணையின் தீர்ப்புகள் விரைவில் வரும் எனவும் மக்களுக்கு நீதியினை பெற்றுக் கொடுப்பது தமது கடமை என்றும் கூறியுள்ள ஜனாதிபதி, அதற்காக சவால்களை ஏற்கவும் பதவி விலக நேரிட்டால் கூட ஏற்றுக்கொள்ளவும் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபேம்.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
3: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
4: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

நேரம் 3:47, இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உலகில் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிற நாடு, அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற நாடு என்று பார்க்கின்ற பட்சத்தில், அண்மை காலங்களை எடுத்துக்கொண்டால் பல பேருக்கு ஈரான் அல்லது ரஷ்யா போன்ற நாடுகள் ஞாபகத்துக்கு வரக்கூடும். இந்த கேள்வியினை கனடா அடங்கலான 7 நாடுகளிடம் கேட்டிருக்கிறது யூகவ் நிறுவனம். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, கனடிய மக்கள் இந்த உலகினுடைய அமைதிக்கு பங்கமாக இருக்கின்ற நாடு, அச்சுறுத்தலாக இருக்கின்ற நாடு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் சற்று மாற்றத்தினை வெளிப்படுத்தியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கனடிய மக்களை பொறுத்தவரையில் உலகினுடைய அமைதிக்கு அச்சுறுத்தலான நாடு என்று பார்க்கின்ற பொழுது, அதில் முதலிடத்தில் ஐக்கிய அமெரிக்காவே இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த 7 நாடுகள், ஐக்கிய அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி, போலண்ட் ஆகிய நாடுகளிலும் இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் ஆஸ்திரேலியாவும் கனடாவும் மாத்திரம்தான் ரஷ்யாவை விட அமெரிக்கா தான் இந்த உலகினுடைய அமைதிக்கு அச்சுறுத்தல் என்கின்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்ற நாடுகளாக காணப்படுகின்றன. கனடிய மக்களின் 37% உலகினுடைய அமைதிக்கு அமெரிக்கா தான் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்கின்ற கருத்தை இந்த யூகவ் கருத்து கணிப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக 15% ரஷ்யா என்ற கருத்தினையும், தலா 11% ஈரான் மற்றும் இஸ்ரேல் என்ற கருத்தையும் வெளியிட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் 15% அமெரிக்கர்களை கருதுகின்றார்களாம் உலகினுடைய அமைதிக்கு அமெரிக்கா தான் அச்சுறுத்தலாக இருக்கின்றது சொல்லி, 16% அமெரிக்கர்கள் ரஷ்யாவினை கருதுகிறார்கள். இவ்வாறு அதேவேளையில் அமெரிக்கர்களை பொறுத்தவரையில் ஈரானைத்தான் உலகினுடைய அமைதிக்கு மிகவும் அச்சுறுத்தலான நாடு என்று சொல்லி அதிக அளவில் கருதுகின்றார்கள். 21% அமெரிக்க மக்கள் இவ்வாறு உலகினுடைய அமைதிக்கு அச்சுறுத்தலாக ஈரான் காணப்படுகின்றது என்கின்ற கருத்தினை வெளியிட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த கருத்து கணிப்பில். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது, உலகினுடைய அமைதிக்கு அச்சுறுத்தலான நாடு என்கின்ற ஒரு கேள்விக்கு இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்ட 7 நாடுகளிலும் பார்க்கின்ற பட்சத்தில் ரஷ்யாவே முன்னிலையில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தடத்தில் அமெரிக்கா கருதப்படுகின்றது இந்த 7 நாடுகளின் மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில். இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசையங்கும் கிழக்கு. செலசி ஃபர்னிச்சரின் மாபெரும் பேக் டு ஸ்கூல் சேல், ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, பிரீமியம் அல்ட்ரா கம்ஃபர்டபுள் மேட்ரஸஸ் ஃப்ரம் $500, கெனடியன் மேட் பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் ஃப்ரம் $150, எலிகன்ட் பூஜா யூனிட்ஸ் ஃப்ரம் $150, சோஃபா, பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினெட் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப வடிவமைத்து வழங்குகிறார்கள். செலசி ஃபர்னிச்சர், 3350 ஃபேமசி அவென்யூ, யூனிட் 3, ஃபேமசியன் மெக்னிக்கல், 416-731-7044. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:50, இது திசையெங்கும் கிழக்கு.

0: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
1: மீனாட்சி மீனாட்சி
0: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
0: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
9: போட்ட புது சேலை உடுத்தி
10: ஸ்காபரோவில்
11: அகரம் சில்க்,
10: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
11: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
10: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
11: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
10: வால்மார்ட் பிளாசாவில், 787 Milner Avenue, யூனிட் சி, ஸ்காபரோ.
11: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
12: வீட்பி ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6th வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7th வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13th வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14th வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15th சனிக்கிழமை தேர், 16th ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18th செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21st பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, வீட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.

நேரம் 4:06 ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca-வுக்கு செல்வதன் ஊடாக அங்கு நீங்கள் இலகுவாக இலவசமான முறையில் எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca-விலும் நீங்கள் ஸ்ட்ரீமணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். வெளியில் 28°C 31°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அநேகமான பகுதிகளில் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளை வெள்ளிக்கிழமை வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 25°C நாளைய தினம்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள் அனுமதி மற்றும் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான gift matum summer prices kaathirukkindana Ahmed Tamsin 437-860-7002.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
1: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
6: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21 வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167318453.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: காற்றில் பரவும் இசை போல. தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்.
1: உலகத்திலே வேறு யாராவது இப்படி சிந்தித்திருப்பார்களா என்று எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு கருத்தை சொன்ன வரி. நீங்கள் கூட போகிற போக்கிலாவது இதை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்ன வரி? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது அந்த வரி. கணியன் பூங்குன்றன் என்கின்ற பூங்குன்றனார் என்று மரியாதையாக சொல்லுவோம். அவர் சங்க இலக்கியத்திலே பதித்து வைத்திருக்கக்கூடிய முத்துக்கள் இந்த வரிகள். யாதும் ஊர், உலகத்திலே எந்த இடத்துக்கு நீ போனாலும் அது உன்னுடைய ஊராக எடுத்துக்கொள். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நம்முடைய உறவினர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதை சில பேர் கேளீர் என்று இழுத்து சொல்வார்கள், கேளுங்கள் என்று சொல்வதை போல. அப்படி அல்ல, கேளீர் என்றால் உறவு என்று பொருள். இந்த உலகத்திலே இந்த நாடு எனக்கு பிடிக்கும், இந்த நாடு எனக்கு பிடிக்காது, இதுதான் என்னுடைய நாடு, அதனால் இது உயர்ந்தது, அது உன்னுடைய நாடு, அதை பிடிக்காது என்கிற சிந்தனையெல்லாம் தாண்டி, இவர்கள்தான் எனக்கு பிடிக்கும், இவர்களை பிடிக்காது, இந்த மனிதர்கள் எனக்கு என்னுடைய வெறுப்புக்கு உட்பட்டவர்கள் என்கிற சிந்தனையெல்லாம் இல்லாமல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சங்க இலக்கியத்திலேயே சொன்ன இனம் தமிழ் இனம். இந்த இனத்தினுடைய பெருமை என்ன என்றால், வெறும் மொழி அல்ல, நான் நினைத்து பார்ப்பது உண்டு. ஏன் தமிழ் இலக்கியத்தை பெருமையாக பேசுகிறோம் என்றால், அந்த இலக்கியம் என்பது ஒரு பதிவு, வரலாற்று பதிவு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி சிந்தித்தார்கள் என்றெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய சூழலை நமக்கு இலக்கியம்தான் பெற்றுத்தருகிறது. இப்போ நீங்கள் நினைச்சு பார்க்கலாம், வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, அம்மா அப்பாவை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், தாத்தா பாட்டி என்று சொல்கிறோமே அவர்கள் இருக்கிறார்கள். தாத்தா பாட்டி வீட்டிலே இருந்து அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்லுவதை போல ஒரு சூழல் அமைந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த அறிவுரைகள் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியும் பெருமையும் தருமோ, அப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் சொன்னவைதான் தமிழ் இலக்கியம். அதை படித்தால், அதை கேட்டால் நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அதுதான் தமிழினுடைய சிறப்பு.
0: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 20,000 மேலான மக்களின் இடப்பெயர்வுக்கு காரணமாக அமைந்துள்ள காட்டுத்தீ பரவல்கள் வளமையான இயற்கை நிகழ்வு அல்ல என்று பாதிக்கப்பட்ட பூர்வகுடியின சமூகம் ஒன்றின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மரம் வெட்டும் நடைமுறைகள் மற்றும் வறட்சி நிலைமைகளை கையாளுதலில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கனடாவில் சட்டப்பூர்வமான குடியேற்ற அந்தஸ்து இல்லாதவர்கள் சமூக நல உதவித் தொகைகளை பெற முடியாதபடி ஒன்டாரியோ அரசு புதிய விதிமுறைகளை கொண்டு வரவுள்ளது. 10 வருடங்களுக்கு முன்னர் தற்காலிக பணியாளர் விசாவில் கனடா வந்த ஒருவர் விசா காலாவதியான பின்னரும் ஒன்டாரியோ ஒர்க்ஸ் சமூக நல உதவித்தொகை பெற்று வந்ததை ஊடக அறிக்கைகள் வெளிப்படுத்தியதை அடுத்து விதிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என முதல்வர் டாக் ஃபோர்டு உறுதியளித்திருந்தார். தமிழ்நாடு திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற திமுக மாநாடு ஒன்றுக்காக சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்து அரசுக்கு 8 கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் திமுக அமைச்சர் ஏவ வேலு மீதும் அவரது மகன் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளது. குறித்த மாநாடு நடத்துவதற்கு ஆற்று மணல் நிரப்பப்பட்ட இடம் முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவின் மகன் பெயரில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் போடப்படாத வீதியொன்றுக்கு பணம் வழங்கிய குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை ஏவ வேலு எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்திய முன்னாள் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் தாம் அவதானத்துடன் உள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கிருஷாந்தி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்சவை சிறையில் சந்தித்ததாகவும் அது கூறியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: Station with the best music.
5: It's East FM.
6: It's East FM.
7: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7 எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-768-2426
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்.
2: எனது வினோத்குமாரா?
3: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189 6477665189.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
7: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
9: Ideal Dreams Entertainment and Maja Vazhangam, Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில். டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரி டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
2: பாட்டுக்கு பண்பலை 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:47 நிமிடமாக இருக்கின்றது. திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்டாரியோ லிபரல் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் போனி கிராம்பி அவர்களை வேவு பார்த்ததாக வெளியான தகவல்கள் தொடர்பில் ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். குறிப்பாக போனி கிராம்பி அவர்கள் ஒன்டாரியோவினுடைய லிபரல் கட்சியின் தலைவராக இருந்தபோது அவர் ஒரு வெக்கேஷனுக்கு சென்றிருந்த சமயத்தில், ஜமேக்காவுக்கு வெக்கேஷனுக்கு சென்றிருந்த சமயத்தில் அவரை வேவு பார்ப்பதற்கு ஒரு நபரை கட்சி சார்பில் முற்போக்கு பழைவாத கட்சி அனுப்பியதாக இந்த செய்திகள் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்போசிஷன் ரீசர்ச் ஒர்க் என்கின்ற பெயரில் இவ்வாறு செலவழித்து ஒருவரை அனுப்பிய முன்னாள் லிபரல் கட்சியினுடைய தலைவர் போனி கிராம்பி அவர்கள் ஜமேக்காவில் வைத்து வேவு பார்க்கப்பட்டதாக இந்த செய்திகள் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலையில் இவ்விடயம் தொடர்பில் தமக்கு தெரியாது, இந்த செய்திகள் வெளியாகிய நேற்றைய தினம்தான் இது தொடர்பில் தாம் அறிந்து கொண்டதாக ஒன்றாரிய முதல்வர் டாக் ஃபோர்ட் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இதற்கான அப்ரூவல் எதையும் தாம் வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருப்பதை வதனக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் கூட இந்த செலவுகள், அதாவது 3,000 டாலர்கள் செலவழித்து இந்த உளவு பார்க்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 3,000 டாலர்கள் கட்சி நிதியிலிருந்தே செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் ஒன்றாரிய முதல்வர் அவர்கள் அழுத்தி தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பொது நிதி பயன்படுத்தப்பில்லை, கட்சி நிதியிலிருந்துதான் இந்த 3,000 டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இவ்வாறு முன்னாள் ஒன்டாரியோ லிபரல் கட்சியினுடைய தலைவர் போனி கிராம்பி அவர்களை அவருடைய வெக்கேஷனில் ஜமேக்காவில் இவ்வாறு 2023 காலப்பகுதியில் உளவு பார்த்தமை தொடர்பில் தமக்கு தெரியாது என்று சொல்லியும் நேற்றைய தினம்தான் அதனை அறிந்து கொண்டதாகவும் ஒன்றிய முதல்வர் டாக் ஃபோர்ட் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிக்கோரிங்கில் நடைபெற்றிருக்கின்ற விபத்து காரணமாக தொடர்ச்சியாக லேன்கள் முடக்கப்பட்டிருப்பதால் ஸ்கார்போரோவில் மோர்னிங் சைடு சந்திப்பு பகுதியிலிருந்து 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள், குறிப்பாக கலெக்டர் பகுதியில் அதிகளவிலான தாமதங்கள் ஆரம்பிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த தாமதங்கள் புரோக் ரோட் சந்திப்பு பகுதி பிக்கரிங் வரையிலும் நீடித்திருக்கின்றன. விபத்து காரணமாக லேன்கள் மூடப்பட்டிருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செலசி ஃபர்னிச்சரின் மாபெரும் பேக் டு ஸ்கூல் சேல், ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, பிரீமியம் அல்ட்ரா கம்ஃபர்டபுள் மேட்ரஸஸ் ஃப்ரம் $500, கெனடியன் மேட் பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் ஃப்ரம் $150, எலிகன்ட் பூஜா யூனிட்ஸ் ஃப்ரம் $150, சோஃபா பெட்ரூம் செட் டைனிங் செட் மேட்ரஸ் பூஜா யூனிட்ஸ் கிச்சன் கேபினட்ஸ் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகிறார்கள். செலசி ஃபர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ யூனிட் 3, ஃபார்மசி அண்ட் மெக்னிக்கல், 416-731-7044. ஈஸ்ட் எஃப்எம்மில் இது திசையெங்கும் கிழக்கு. நேரம் 4:50 இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோபி உங்களை சந்திக்கும். நீங்களும் அழைத்து உங்கள் திரையில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு லாவண்யா, விடைபெற்றுக் கொள்ளும் நான் ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899 6472-93-5899.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. மீனாட்சி மீனாட்சி தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
6: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-226.

நன்றி ரிஷி. நேரம் சரியாக 5 மணி நேர்கள். இப்பொழுது முதல் 7 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் காஃபி டபுள் டபுள் கேட்கலாம். இணைந்து கொள்ள 416-55-4-4-0-4-0 வெளியில் 29 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 32 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே.

5 மணி 5 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4116554 4 0 4 0 4 1 6 5 5 4 4 0 4 0

0: உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: Formula Honda வில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998.
6: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478892710, கவுர் 6472336129.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM, ஈஸ்ட் FM 102.7.
8: இங்க நான் தான் கிங், நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோ டைகர் கா ஹொக்கோ.

0: டைகர் கா ஹுக்கும். அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: 5:15 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-4040 416-5544-4040.

5:20 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் அமைந்து கொள்ளலாம். 416-55-44-404 416-55-44-404. செலசி ஃபர்னிச்சரின் மாபெரும் பேக் டு ஸ்கூல் சேல். ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ரஸஸ் ஃப்ரம் $98. ப்ரீமியம் அல்ட்ரா கம்ஃபர்டபுள் மேட்ரஸஸ் ஃப்ரம் $500. கனேடியன் மேட் பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் ஃப்ரம் $150. எலிகன் பூஜா யூனிட்ஸ் ஃப்ரம் $150. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். செலசி ஃபர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஃபார்மசி அண்ட் மேக்னிகளில் அமைந்திருக்கின்றார்கள். தொலைபேசி இலக்கம் 416-731-7044.

0: 5:29 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க கரண்? நன்றி, வணக்கம்.
2: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656.
3: East FM Tamil Seidigal.

0: கனடாவின் அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான அமைச்சர், தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் அடங்கலான பிரதிநிதிகள் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அடங்கலான தரப்புகளுடன் இன்று சந்திப்புகளை நிகழ்த்துகின்றனர். கனடா மீது டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் இருதரப்பு வர்த்தக பேச்சுக்களை தொடரும் அரசியல் ரீதியான ஆர்வம் கனடிய மக்களுக்கு இருக்காதென கனடிய பிரதிநிதிகள் மிக உறுதியாக வாதிட்டதாக கடந்த வாரம் செய்திகள் வெளியாகியிருந்தன. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளமை எரிபொருளுக்கான கேள்வியினை வீழ்ச்சியடைய வைக்கும் என சர்வதேச சக்தி வள நிறுவனம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதிகரித்துள்ள எரிபொருள் விலைகளால் மக்களும் வியாபாரங்களும் எரிபொருள் பாவனையை குறைக்கும் நிலை உள்ளதை அது சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் வாகன எரிபொருள் விலையும் இறுதியில் வீழ்ச்சியடையும் என அது மதிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசினால் சென்னையில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் பல்வேறு நிறுவனங்களுடன் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகியுள்ளன. இவற்றின் மூலம் 67,000 கோடி ரூபாய்களுக்கு மேலான முதலீடும் கிட்டத்தட்ட 107,000 வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்று 100க்கும் குறைவான நாட்களில் இவ்வாறு பெருந்தொகை முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதால் தமக்கும் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதை அறிந்தே உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வழக்கு விசாரணையின் தீர்ப்புகள் விரைவில் வரும் எனவும் மக்களுக்கு நீதியினை பெற்றுக் கொடுப்பது தமது கடமை என்றும் கூறியுள்ள ஜனாதிபதி, அதற்காக சவால்களை ஏற்கவும் பதவி விலக நேரிட்டால் கூட ஏற்றுக்கொள்ளவும் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: எஃப்எம்ஏ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 4378607002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 4378607002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca, ஈஸ்ட் எஃப்எம் .ca.
6: 5:41 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 116-5544-4040 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம் ஜசோ, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
7: ஊராக ரிபன் கேட்கலாம்.
6: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ஜசோ இணைந்து கொண்டதற்கு. வணக்கம்.
7: நன்றி.

0: 5:46 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544400 இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
1: வணக்கம், நான் பிள்ளையார் தேவேந்திரன் கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க பிள்ளையார் தேவேந்திரன்?
1: நலமா இருக்கிறேன், நீங்கள்?
0: நாங்கள நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். ஓகே.
0: வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல். மிக பிரபலமான இட்டாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இட்டாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ்வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199. 416-356-6199.

0: 5:53 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவணி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கும் இந்திரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல தன்னிறைவாக இருக்கிறேன்.
0: நல்லது. வித்தியாசமான பதில் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சொற்கனுக்கு வாய்த்த சுந்தரி என்று கேட்போம். நல்ல நல்ல விதெல்லாம் நல்ல பாட்டா கேட்போம்.
0: நிச்சயமா எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி இந்திரன். வணக்கம்.
1: நன்றி லாவணியா. வணக்கம்.
0: வணக்கம்.

0: நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
1: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
0: Ajax Nissan and Infiniti il servings event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa முகமது லெபி 437-477-7960.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committeeil, Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar, 416-299-1020.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67, Markham,
6: 416-461-6401.

நேரம் 6:04 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165445 4040 5545 4040 வெளியில் 29 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 33 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை.

0: ஆறு மணி 9 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-404 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க பாஷா?
1: நல்ல சுகமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: செவஞ்சி ரெயின்போ கால் இருந்து கண் பேசும் வார்த்தைகள்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பாஷா, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

6:15 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:30 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-5-4-4-0-4-0.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: உணருங்கள்.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்வனவு செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
9: நல்ல பாட்டு நாலு விஷயம்
10: என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சும் போல இருக்கட்டா.

6:28 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4164554400 4164544400.

பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 20,000 மேலான மக்களின் இடப்பெயர்வுக்கு காரணமாக அமைந்துள்ள காட்டுத்தீ பரவல்கள் வளமையான இயற்கை நிகழ்வு அல்ல என்று பாதிக்கப்பட்ட பூர்வகுடியின சமூகம் ஒன்றின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மரம் வெட்டும் நடைமுறைகள் மற்றும் வறட்சி நிலைமைகளை கையாளுதலில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கனடாவில் சட்டப்பூர்வமான குடியேற்ற அந்தஸ்து இல்லாதவர்கள் சமூக நல உதவித் தொகைகளை பெற முடியாதபடி ஒன்டாரியோ அரசு புதிய விதிமுறைகளை கொண்டுவர உள்ளது. 10 வருடங்களுக்கு முன்னர் தற்காலிக பணியாளர் விசாவில் கனடா வந்த ஒருவர் விசா காலாவதியான பின்னரும் ஒன்டாரியோ ஒர்க்ஸ் சமூக நல உதவித்தொகை பெற்று வந்ததை ஊடக அறிக்கைகள் வெளிப்படுத்தியதை அடுத்து விதிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என முதல்வர் டாக் ஃபோர்டு உறுதியளித்திருந்தார். தமிழ்நாடு திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற திமுக மாநாடு ஒன்றுக்காக சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்து அரசுக்கு 8 கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் திமுக அமைச்சர் ஏவ வேலு மீதும் அவரது மகன் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளது. குறித்த மாநாடு நடத்துவதற்கு ஆற்று மணல் நிரப்பப்பட்ட இடம் முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவின் மகன் பெயரில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் போடப்படாத வீதியொன்றுக்கு பணம் வழங்கிய குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை ஏவ வேலு எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்திய முன்னாள் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் தாம் அவதானத்துடன் உள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கிருஷாந்தி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்சவை சிறையில் சந்தித்ததாகவும் அது கூறியுள்ளது.

0: எஃப்எம்மே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
3: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372632394 4162899993.
4: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto.
5: மீனாட்சி மீனாட்சி
4: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
6: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லாக்க.

6:52 ஒழித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஈஸ்ட் எஃப் எம்இன் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, Metrum Tangless Water Heaters, Visada Vilayil, Oru Verida Vattiyetta, Thamadithu Kattakoodiya Finance Vasathigal, 20 Veridathukku Melana Survey Valangum, Raman Home Comfort, Ippodu, Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton Utpada, GTA Perumbagathil, Thamadu Survey Inai Valangugundargal, Raman Home Comfort, Markhaman Steel Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989, some conditions may apply.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோரி இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-88-2710, கவுர் 647-233-6129.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான்

0: கிடைக்கவே இருக்கு. கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லைங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் சரியாக 7:02. நேர்கள் தொடர்ந்தும் 9 மணி வரை நம்ம ஊரின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நிகழ்ச்சியோடு தான் நீங்களும் இணைந்திருக்க போகிறீர்கள். 9 மணி வரைக்கும் நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியில் வளமை போலவே அனைத்து அம்சங்களும் இன்றும் எடுத்து வரப்போறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து istfm.ca உடாகும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ், யூடியூபில் istfm 102.7. istfm தொடர்புகளுக்கு 4168241212 மற்றும் istfm102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் உடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலநிலையை பார்த்தோம்னால் பிரகாசமான ஒரு நாளாக இருக்கிறது. 29 டிகிரி செல்சியஸ் சூழ்நிலை 33 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. டொராண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையில்

பொழுது வழக்கம் போல என்றும் கலகலப்பு போட் நிகழ்ச்சியினூடாக நேர்களை சந்திக்க இருக்கின்றோம். 8:30 செய்திகள், அதை தொடர்ந்து சமூகம் சார்ந்த விடயங்களோடு கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியோடும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். 7:03 9 மணி வரை நீங்களும் இணைந்திருக்க முடியும் நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சியோடு.

ஏழு மணி 9 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். ஒரு பழைய தமிழ் சொல், பாவனையில் இல்லாத ஒரு மறக்கப்பட்ட தமிழ் சொல்லை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் ஒரு பகுதியாகத்தான் தங்கத்தமிழ் வார்த்தையில் இன்று எடுத்து வந்த அந்த சொல் வெறுக்கை என்பதாகும். வெறுக்கை என்பது இன்றைய வெறுப்பு என்ற பொருள் அல்ல. பழந்தமிழில் இது வந்து செல்வம் அல்லது பெரும் பொருள் வளம் என்பதை குறித்த ஒரு சொல்லாகத்தான் இந்த வெறுக்கை என்ற சொல் இருக்கின்றது. ஒருவரிடம் அதிகமாக சேர்ந்திருக்கும் செல்வத்தையும் வளத்தையும் சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருக்குறள், புறநானூறு போன்ற நூல்களில் பயன்படுத்தப்பட்ட சொல்தான் இந்த வெறுக்கை என்ற அந்த சொல்லாக இருக்கின்றது. தங்கத்தமிழ் வார்த்தையில் இன்று எடுத்து வந்த அந்த அழகிய தமிழ் சொல் வெறுக்கை என்பதாகும். 7:10 நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைவே 401 ஏற்பட்ட விபத்து பற்றிய ஒரு அப்டேட் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். பிக்கரிங்கில் ஹைவே 401 இன்று பிற்பகல் நடந்த ஒரு வாகன விபத்தில் ஒரு வயது குழந்தையும் படுகாயமடைந்திருக்கிறதாம். பிராக் ரோடு அருகே கிழக்கு நோக்கி செல்லும் எக்ஸ்பிரஸ் லேனில் சுமார் பிற்பகல் 2:30 அளவில் இந்த விபத்து நடந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. வாகனத்தில் இருந்த ஒரு வயது ஆண் குழந்தை அவசர மருத்துவ ஹெலிகாப்டர் மூலமும் கூட ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது நிலைமை ஸ்டேபிளாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். வாகனத்தை ஓட்டி சென்ற பெண்ணுக்கும் கூட சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இந்த விபத்தினால் ஏற்பட்ட இந்த போக்குவரத்து நிலவரம், தற்போதைய நிலவரப்படி விபத்து தொடர்பான போலீஸ் விசாரணைக்காக ஹைவே 401 ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் லேன்ஸ் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கின்றன. ஈஸ்ட் பவுண்ட் டிராபிக் தற்போது கலெக்டர் லேன்ஸ் வழியாக திருப்பிவிடப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெஸ்ட் பவுண்ட் லேன்ஸ் வந்து சிறிது நேரம் மூடப்பட்டிருந்தாலும் அவை இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதனால் பிராக் ரோட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் ஈஸ்ட் பவுண்ட் பயணிகளுக்கு கணிசமான தாமதம் ஏற்படுகிறது. எனவே பயணிகள் இந்த பகுதியில் செல்ல வேண்டியிருந்தால் கூடுதல் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுமாறும் முடிந்தால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே பிக்கரிங் பகுதியில் ஹைவே 401 ஏற்பட்ட பிராக் ரோடுக்கு அருகேதான் இந்த விபத்து ஏற்பட்ட காரணத்தினால் ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் லேன்ஸ் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
4: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
6: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
7: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7
8: EastFM.ca.

7:24 மீஸ்தெஃப்எம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பொழுதில் நாங்களும் நல்லதா நல்ல விஷயம் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். மாற்றத்தை எதிர்பார்ப்பதை விட மாற்றத்திற்கான முதல் அடியை நீங்களே எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் இன்று எடுத்து வந்த விஷயமாக இருக்கிறது. வாழ்க்கை மாற வேண்டும் என்று காத்திருப்பதால் மட்டும் மாற்றம் வந்துவிடாது. நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சியே இந்த புதிய பாதையை தொடங்கும் வழியாக இருக்கும். இன்று எடுக்கும் அந்த முதல் அடி நாளைய பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கலாம் என்பதைதான் நாங்களும் இன்று நல்லதாய் நாலு விஷயம் பகுதியில் பார்த்தோம்.

0: பாட்டு நாலு விஷயம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான அமைச்சர், தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் அடங்கலான பிரதிநிதிகள், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அடங்கலான தரப்புகளுடன் இன்று சந்திப்புகளை நிகழ்த்துகின்றனர். கனடா மீது டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ள புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தால் இருதரப்பு வர்த்தக பேச்சுக்களை தொடரும் அரசியல் ரீதியான ஆர்வம் கனடிய மக்களுக்கு இருக்காதென கனடிய பிரதிநிதிகள் மிக உறுதியாக வாதிட்டதாக கடந்த வாரம் செய்திகள் வெளியாகியிருந்தன. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளமை எரிபொருளுக்கான கேள்வியை வீழ்ச்சியடைய வைக்கும் என சர்வதேச சக்தி வள நிறுவனம் எதிர்வு கூறியுள்ளது. அதிகரித்துள்ள எரிபொருள் விலைகளால் மக்களும் வியாபாரங்களும் எரிபொருள் பாவனையை குறைக்கும் நிலை உள்ளதை அது சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் வாகன எரிபொருள் விலையும் இறுதியில் வீழ்ச்சியடையும் என அது மதிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசினால் சென்னையில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் முன்னணியில் பல்வேறு நிறுவனங்களுடன் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகியுள்ளன. இவற்றின் மூலம் 67,000 கோடி ரூபாய்களுக்கும் மேலான முதலீடும் கிட்டத்தட்ட 107,000 வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசு பொறுப்பேற்று 100க்கும் குறைவான நாட்களில் இவ்வாறு பெருந்தொகை முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதால் தமக்கும் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதை அறிந்தே உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வழக்கு விசாரணையின் தீர்ப்புகள் விரைவில் வரும் எனவும் மக்களுக்கு நீதியினை பெற்றுக் கொடுப்பது தமது கடமை என்றும் கூறியுள்ள ஜனாதிபதி, அதற்காக சவால்களை ஏற்கவும் பதவி விலக நேரிட்டால் கூட ஏற்றுக்கொள்ளவும் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: பொதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் FM கேளுங்க.
3: Everything you like, everything you need is found only here.
2: ஈஸ்ட் FM 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkirana ahmed thamsi 437-860-7002.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி
1: நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
6: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

7:46 எஸ்எஃப்எம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் இவனி நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பொழுதில் நாங்களும் முதன்மை மூன்று பகுதியோடு இணைந்திருக்க போகின்றோம். முதன்மை மூன்றில் உலகத்தில் உள்ளூரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான மூன்று விஷயங்களை, மூன்று செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்காவின் இறக்குமதி வரிகளை தவிர்க்க சீனாவுக்கு உதவும் முக்கிய நாடுகளில் கனடாவும் ஒன்று என்று டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டியிருக்கிறதாம். அமெரிக்காவின் புதிய வர்த்தக அறிக்கையின்படி கனடா உட்பட சுமார் 40 நாடுகள் சீன பொருட்கள் அமெரிக்க வரிகளை தவிர்த்து வேறு நாடுகள் வழியாக செல்லும் ஒரு மறைமுக ஏற்றுமதி வலையமைப்பில் பயன்படுத்தப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சியூஎஸ்எம்ஏ வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் கிடைக்கும் வரிச்சலுகைகளை சீன நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்வதாகவும் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. இதனால் கனடா வழியாக சீன பொருட்கள் அமெரிக்க சந்தையை அடைவதை தடுக்கும் வகையில் வர்த்தக விதிகளை கடுமையாக்கும் அழுத்தம் கனடா மீதும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூட தெரிய வந்திருக்கின்றது. இன்னொரு விஷயமாக, டொராண்டோவின் பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் திட்டத்தை மீண்டும் முன்னெடுக்கப் போவதாக ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார். ஜெட் விமானங்கள் தரையிறங்கும் வகையில் விமான நிலையத்தை மாற்றியமைக்க முடியும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். கடந்த மாதம் டக் ஃபோர்ட் அரசு முன்வைத்த இந்த திட்டத்தை பிரதமர் மார்க் கானியின் மத்திய அரசு நிராகரித்திருந்தது. இருப்பினும் விமான நிலைய விரிவாக்கம் பொருளாதார வளர்ச்சிக்கும் பயணிகளுக்கு அதிகமான பயண தேர்வுகளையும் குறைந்த கட்டணங்களையும் வழங்கும் என்றும் டக் வாதிட்டிருக்கின்றார். இந்த விவகாரத்தில் மேலும் பொதுமக்கள் கருத்துக்களை பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை ஜெட் விமானங்களை பில்லி பிஷப் விமான நிலையத்தில் நிரந்தரமாக தடை செய்வதாக மத்திய அரசு கூறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இன்னொரு செய்தியாக, வடகொரியா அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து நடத்தவுள்ள ஃப்ரீடம் ஷீல்டு என்ற கூட்டு ராணுவ பயிற்சியை கடுமையாக கண்டித்திருக்கின்றது வடகொரியா. ஆகஸ்ட் 17 தேதி முதல் 27 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பயிற்சி கடந்த ஆண்டை விட அதிகமாக இந்த ஆண்டு தூண்டுதலாக இருப்பதாகவும் வடகொரிய அரசு தெரிவித்திருக்கின்றது. மேலும் அமெரிக்கா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு ஒரு வகையான அணுக்கூட்டணியாக மாறி வருவதாகவும் வடகொரியா குற்றம். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தனது அணு மற்றும் ராணுவ தடுப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்தப் போவதாகவும் வடகொரியா எச்சரித்திருக்கின்றதாம். இதற்கிடையில் பயிற்சிக்கு முன்பதாகவே வடகொரியா ஏற்கனவே 2 ஏவுகணை சோதனைகளை நடத்தியிருப்பது கொரியாவின் அந்த வடகொரியா மற்றும் தென்கொரியா பார்டரில் அதிகரித்து வரும் பதற்றத்தை மேலும் வெளிப்படுத்துகிறது. இதுவரை நிரும்பும் முதன்மை மூன்று பகுதியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்எஃப்எம் வானொலியில். இது நம்ம ஊர் ஈவினிங்.

0: station with the best music.
1: It's East FM. It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. Novinger Insurance Corporation.
4: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
5: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8th ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கட படிகள் அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்று வழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
6: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4046.
7: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13 தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21 தேதி வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
8: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: பகுதி.
1: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க

நேரம் சரியாக 8:02 இஸ்தஃபம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். 2வது மணித்தளத்துக்கு வந்திருக்கின்றோம். நம்ம ஊரிவின் நிகழ்ச்சியூடாக இஸ்தஃபம் .co.com நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்தஃபம் தமிழ், யூடியூபில் இஸ்தஃபம் 102.7. இஸ்தஃபம் தொடர்புகளுக்கு 416-824